0: தெரியல.
1: சரி, நன்றி குயின்சன். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் பாசனது பஞ்சாயத்து.
1: சொல்லுங்கள் பஞ்சாயத்.
2: ரவிவர்மன் என்றது கேரளாவில பிறந்த இந்தியாவின் புகழ் பெற்ற ஓவியர். மற்ற படம் படம் வந்து வசந்தி, இசை வந்து சந்திரபோஸ், கவிராஜன். கவிராஜன் என்ற புது கவிதை புத்தகம் எழுதினார். வயதம் புத்தகம் அந்த மகாகவி சுப்பிரமணிய பாரதியை பற்றி எழுதியிருக்கிறார். அப்ப கவிராஜன் கண்டா இதே சுப்பிரமணிய பாரதியார் சொல்லலாம். மற்றது ரதிதேவி. இந்த சமய முறைகள்ல இந்த இன்பத்தின் தெய்வம் என்று சொல்லலாம். அப்ப மன்மதனின் மனைவி ஒன்றுதான் சொல்லப்படுது.
1: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு நீங்க பதில் சொல்ல எல்லா நேர்கள் நீண்ட நேர்கள் எல்லாம் ஓடிட்டோம். என்னன்னு தெரியல, பதில் வந்துட்டு தான் ஓடிட்டோம். பார்த்தியா, அவன் ரவிவர்மன் என்பது ஓவிய கலைஞர் தான். அவர் ஒரு மிகச்சிறந்த ஓவிய கலைஞர். இந்து புராணங்களில் உள்ள தெய்வங்களை வரைவதில் அவருக்கு நிகர் அவர் தான். இன்று உள்ள எல்லா அந்த படங்களும் அவரது முயற்சியால் வெளிக்கொண்டு வரப்பட்டது. சாகுந்தலா, தமயந்தி என்று புராண இதிகாச விடயங்கள் அனைத்தையும் வெளிக்கொண்டு வந்தவர் இந்த ரவிவர்மன். 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில், 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் வாழ்ந்தவர். ரதிதேவி மன்மதனின் மனைவி. அதேபோல் கவிராஜன் என்பது எஸ்பி சரண் சொன்னது போல வைரமுத்து ஒரு பாலச்சந்தர். மகாகவி பாரதியாரை பற்றி திரைப்படம் எடுப்பதற்காக சில விடயதானங்களை சேகரித்திருந்தார். அந்த விடயதானங்கள் இறுதியில் அந்த திரைப்படம் எடுக்கப்படாமல் விடவே அவர் என்ன செய்தார், கவிராஜன் என்ற தலைப்பில் சாவி என்ற ஒரு சஞ்சிகையில் தொடர்ச்சியாக அந்த கவிதை தான் எழுதிய அந்த விடயங்களை தொடர்கதையாக கொண்டு வந்தார். அதில் அவர் கவிராஜன் என்று குறிப்பிட்டது மகாகவி பாரதியார். இந்த பாடலை இயற்றி எழுதியவரும் வைரமுத்து என்பதனால் அவர் பாரதியாரை நினைந்துதான் கவிராஜன் என்று இதில் குறிப்பிட்டிருப்பார். விடைகளுடன் இணைந்திருந்த நேர்கள் அத்தனை பேருக்கு நன்றிகள். நேர்கள் பஞ்சாட்சரம், பென்பா, ரமேஷ், நிசா மற்றும் நோர்வேஜியா, தேவகுமார், குயின்ஸ்டன், பவான், சிவலிங்கம், மதி ஆகிய நேர்களுக்கு இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியில் இணைந்திருந்த நேர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, மற்றொரு திரைசை தேர்வு நிகழ்ச்சியுடன் இணையும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறோம்.

0: அனுபவமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: நேர்களை, புதன்கிழமைகளில் இந்த நில் பதில் சொல் நிகழ்ச்சிக்கு கொஞ்சம் டாட்டாக ஆட்டுவோம் என்று நினைக்கின்றோம். ஏனென்றால் புதன்கிழமைகளில் நாங்கள் 7 மணி தொடக்கம் 8 மணி வரை திரை இசை புதிர் நிகழ்ச்சியுடன் இணைந்திருப்பதனால் 8 மணி தொடக்கம் 9 மணி வரை, 5 தொடக்கம் 6 மணி வரை பாடல் விரும்பி கேட்காத நேர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வாய்ப்பை வழங்கும் நோக்கத்தில் 8 மணி தொடக்கம் 9 மணி வரை இன்று பாடல் விரும்பி கேட்காத நேர்கள் மாலை நிகழ்ச்சியில் பாடல் விரும்பி கேட்காத நேர்கள் விரும்பினால் உங்களது பாடல்களை விரும்பி கேட்கலாம் என்பதனால் 8 மணி தொடக்கம் 9 மணி வரை நில் பதில் சொல் நிகழ்ச்சியை கொஞ்சம் டாட்டாக ஆட்டலாமா என்று நினைக்கின்றோம். ஏதாவது உங்களது கருத்துக்கள் இருந்தால் பரிமாறுங்கள். இல்லை, கட்டாயம் வைக்க வேண்டும் சொன்னால் வைப்போம், உங்களுக்கு அதில் ஆட்சேபனை இல்லை.
5: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன், 416-220-8888, குணா குணராஜா, 647-624-4165.
4: இப்பொழுது நிகழ்ச்சியில் முதலாவது நேர் வணக்கம்.
6: வணக்கம் வாசன், எஸ்பி சரண்
4: சொல்லுங்க. என்ன குரல் கொஞ்சம் கம்மிட்டுது, என்ன காரணம்?
6: காரணம் எதிர்பார்த்தது நெல் பல்சல்,
4: அதுதான் வேணும். என்ன
6: அது சிறப்பு, பல விஷயங்கள் விஷயங்களை நாங்கள் உங்களிடம் கேட்கக்கூடியாருக்கு, கற்றுக்கொள்ளக்கூடியாருக்கு. காணி என்ன செய்ய போற, ட்ரம்ப் என்ன செய்ய போற, அல்பர்டா என்ன நடக்க போதும், அல்பர்டால நம்பத்துக்காத மாநிலமே அமெரிக்காவில் வச்சுற போதும், அப்படி எல்லாம் பல விஷயங்களை பேசலாம். ஆனால் நீங்கள் எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறோம்.
4: நேர்கள் விரும்பினால் நாங்கள் வைக்கலாம்.
6: என்ன
4: பாடல் அப்ப உங்களுக்கு?
6: நீ போகும் பாதையில் மனசு போகுது மானே, நீ நடந்து போகையில் பாதை நோகுமே, பூவ போட்டு தர அதில் நடந்து பாடி மானே.
4: சரி, இல்ல நல்லது, நீங்கள் அப்படி கருத்து சொன்னால் நிச்சயமாக நான் அதை ஏற்று அந்த நீங்கள் விரும்பிய மாதிரியே நில் பதில் சொல் நிகழ்ச்சியை வைக்கலாம்.
6: அப்ப இது வந்து கிராமத்து மின்னல் இசைஞானி, அதான் அந்த பாட்டை போடுங்க. நீ நடந்து போகையில் பாதை நோகமே, பூவை போட்டு தாரேன் அதில் நடந்து பாடி மானேன்னு சொல்றேன். ஆரம்பம் இதுதான், நீ போகும் பாதையில் மனுஷன் போகுதே மானே.
4: நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு
6: நன்றி, வணக்கம்.
7: KM Business Solutions, Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
8: இது வசந்த காலம், மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ .ca.
9: நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே.

0: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். கால் 647-327-8111. சகாஜா. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஐயா வணக்கம்.
1: என்ன நிறுத்திய பற்றி கருத்து கேட்டீங்க? அதுக்காக முக்கியம், எனக்கு வந்து நான் கூட விரும்புவது அந்த நிற்பதில் நிகழ்ச்சி தான். ஏனென்றால் அது நீங்கள் கொண்டு வரும்போது நாங்கள் நிறைய கற்றுக்கொள்கிறோம். பாடல் வந்து எல்லா நேரங்களும் கேட்குறேன், நல்ல பாடல். மற்றது நீங்களும் நிறைய பாடல், நல்ல நல்ல பாடல் தெரிவிச்சு கொண்டு போடுவீங்க, அந்த விளக்கம் கொடுக்குறீங்க. அப்போ அதெல்லாம் எனக்கு ஓகே நினைக்கிறேன். தெளிவுகள் வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும்னு என்னோட மனதில் பட்டதை சொல்கிறேன்.
0: சரி, வர்ற வாரம் யோசிப்போம்.
1: எனக்கு தோணுது
0: ஆதங்கம் புரியுது. ஜெயா, இன்றைக்கு மட்டும் பாடலை விரும்பி கேளுங்க, நாங்கள் வர்ற புதன்கிழமை திரும்ப பரிசீலனை செய்வோம். நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக நேர்களை இணைத்துக் கொள்வோம். அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா. தேவகுமார்.
0: தேவகுமார் சொல்லுங்க.
2: கேள்வி பதில் வந்து இன்னும் அறிவுபூர்வமா இருக்கிறது, எங்களுக்கும் அது கேடல்ல தெரியாவிட்டால் கூட அந்த உங்களோட நிகழ்ச்சியில வந்து நாங்கள் அதை தேடித்து அறிஞ்சு கொள்றோம். மற்றும் அடுத்து அதுக்கு மேல நீங்கள் அதுக்கான விளக்கத்தை கொண்டு வரும்போது இன்னும் தெளிவா இருக்கிறது. அது அந்த என்ன சொல்ற உச்சிமண்டல ஆணி அடிச்சு பதிச்ச மாதிரி அந்த தெளிவான விளக்கமா இருக்கு. அதான் சிறப்பா இருக்கு.
0: இன்றைக்கு இப்படி போவோம், வாரக்கிழமை மாத்துவோம். என்ன தேவோமர்?
2: ஆமா.
0: என்ன பாடல் உங்கள?
2: எனக்கு நேர்விருப்பத்திலே ஒரு பாடல் இருந்தும் போடுங்க. என்ன சொன்ன எல்லாரும் பாடல் கேட்கறத போல கேட்டா இல்லாட்டா நமக்கு அரசி படத்துல இருந்து வாக்காரம் போயிடும். அந்த பாட்டு
0: அரசி படத்துல இருந்து
2: வாக்கா வேறும் போயிடும். அந்த சொன்னால் அது என்னன்னு சொன்னா இயற்கை அந்த குத்தஞ்சாட்டி இருக்கிறேன் இயற்கை வாக்கா வேலையும் அடிச்சு போட்டு வீட்டை
0: கட்டினா
2: கதைக்கிறது
0: கொஞ்சம் புரியாம இருக்கு. எங்க நின்று கதைக்கிறீங்கன்னு தெரியல. அரசி படம் மட்டும் விளங்குது, மற்றது
3: ஏனென்றால் சில பேர் எல்லாம்
0: பாடல்
3: வந்து சிட்டிசன் படத்தில் பூக்காரா.
0: பூக்காரா. நன்றி நன்றி. நிகழ்ச்சி
3: நன்றி. வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் என்ன ஒரு வணக்கம்.
4: வணக்கம். வெண்பா.
0: வெண்பா சொல்லுங்க.
4: நான் பாடல் கேட்டுட்டேன், உங்களுக்கு அபிப்பிராயம் சொல்றது. ஒரு நேரம் உங்களை விட மாட்டினும் நீங்கள் அந்த தொடங்கின நீங்க 5 மணிக்கு அந்த 2-3 பாடல் கூட எடுப்பீங்கல்ல, அப்படி எடுத்து போட்டு அதை கொண்டு இதுல போடுங்க. மற்றது ரெண்டு மூன்று கேள்வி தானே இருக்கு, கன நேரம் முடக்காத அது கொஞ்சம் எல்லாரும் கேட்க கொஞ்சம் நிறையதா இருக்கும்னு நினைக்கிறேன்.
5: நான் நினைத்தேன் என்னண்டா, திங்கள் புதன் வியாழன் மூன்று நாள் நிலப்பாடு சொல்வாரு, அப்ப ஒரு நாள் இப்படி மாத்துவோம். ஆனால் நேர்கள் யாருமே இப்ப நீங்கள் எல்லாம் காற்றலையில கதைக்கிறீங்கள், ஓஃபியாரில் நாலஞ்சு நேர்கள் வந்து இல்லை நிறுத்த வேண்டாம் வந்து அடிச்சு சொல்லிட்டு போயிருக்கிறேன். பாப்போம்,
4: நீங்க கொடுத்த போட்டு பறிக்கல
5: சார். நன்றி நன்றி. இப்பொழுது ஜெயாவின் விருப்ப பாடல்.

0: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழையுங்கள். 416-700-3333 நியூ ஹோம் சென்டர்.com.
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.

0: அந்த பாடல் ஒழித்து இந்த நேரம் 8:36. நேர்களே, நாளைய தினம் அக்டோபர் 1ஆம் தேதி சர்வதேச முதியோர் தினம் மற்றும் சர்வதேச சிறுவர் தினங்கள் கொண்டாடப்படுகின்றன. அதேவேளை நாளைய தினம் பழம்பெறும் ஒரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பிறந்த நாள் நினைவு நாளைய தினம் 1ஆம் தேதி அவரது 1928 அக்டோபர் 1ஆம் தேதி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பிறந்த நாள் என்ற வகையில் நாளைய தினம் அவரது நினைவு தினங்கள் தமிழகம் எங்கும் கொண்டாடப்பட இருக்கின்றன. சிவாஜி ரசிகர்கள் மன்றம் இணைந்து இந்த விழாக்களை ஏற்பாடு செய்கின்றார்கள்.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கோஆபரேட்டிவ் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின்

0: மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
1: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407, gtbrokers.ca.
2: ஈரடியால் உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எவ்வளவு சிறிதாயினும் எப்பொழுது ஆனாலும் சரி, எவருக்கு என்றாலும் மனதால் கூட தீமை செய்யாதிருப்பதே சிறப்பு.

அந்த பாடல் ஒளித்தமைந்த நேரம் 8:43. நேர்களை இப்பொழுது தொடர்ந்த பெரும்பாகத்தின் தற்போதைய வெப்பநிலை 20°C, இரவு பொழுதில் 17°C வரை வீழ்ச்சி அடைய இருக்கின்றது. நாளை அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை பகல் பொழுது வெப்பநிலை 24°C, இரவு பொழுது 14°C வரை வீழ்ச்சி அடைய இருக்கின்றது. காற்று மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் தெற்கு தென்மேற்கு திசை நோக்கி வீசிக்கொண்டிருக்கின்றது. அடுத்து ஒரு பாடல், நான் வாழ வைப்பேன் திரைப்படத்தில்.

நேர்களை வருகின்ற அக்டோபர் 3, 4, 5, 6 திகதிகளில் வானம் மிக தெளிவாக காட்சியளிக்க இருக்கின்றது. நேரம் இப்பொழுது 8:48. நேர்கள் சிஎம்ஆர் தமிழிஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். இன்று இரவு எரிபொருளின் விலை 2% வீழ்ச்சியடைய இருக்கின்றது. இன்று இரவு எரிபொருளின் விலைகள் 12 மணிக்கு பின்னர் 2% வீழ்ச்சியடைய இருக்கின்றது.

அந்த பாடல் ஒலித்தோம். இந்த நேரம் 8:52 நேர்களை நானும் விடைபெற நேரம். இதுவரை நேரம் நிகழ்ச்சிகளுடன் இணைந்து சிறப்பித்த நேர்கள் அத்தனை பேருக்கும் இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு காற்றலை வழியே நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த நேர்களுக்கு நன்றிகளுடன் வருகின்ற பொழுதுகள் இனிய பொழுதாக மாற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நேர்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பின் எஸ் எஸ் வாசன். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15 to 18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன் அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
3: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
4: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன். அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
5: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
5: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
6: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிய விலையிலே வாங்கலாம்.
7: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
6: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTS ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 416-834-2266.
6: ஜீவா Jewelers.

உங்க சவுடாள்தனமும் சண்டியர்த்தனமும் நல்லா தாண்டா இருக்கு பகுமானக்காரங்களா? ஆனா பாட்டு தாண்டா உப்பு இல்லாத ஊருக்கு அங்கனக்க சப்புன்னு போய்கிட்டு இருக்கு. அடிக்க சொல்ற அந்த நெய்யண்டி மேலத்தை.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: நாங்க இல்லாத காலத்துல எங்களோட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
2: அதேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கிற ஆகப்பெரிய நிம்மதி ஆயுள் காப்பீடு. நீங்க ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தால் 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
3: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1,000,000 வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249. குருநாதன் தேவராஜன்.
4: நாள் முழுவதும் முளைத்து கிழித்த உங்களுக்கு சுகமான தூக்கத்திற்கு உத்தரவாதம் தருவது தரமான மெத்தைகள். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர் தமிழரின் நிர்வாகத்தில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் அளவில் விரும்பும் நிறத்தில் மெத்தைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர், 1600 மிட்லன் அவென்யூ, யூனிட் 2, ஸ்கார்போரோ, 416-759-2600, 416-759-2600.
5: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
6: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
5: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
6: 416-489-2000, 416-489-2000.

அதிகாரம் 32. இன்னா செய்யாமை எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எவ்வளவு சிறிதாயினும் எப்பொழுது ஆனாலும் சரி, எவருக்கு என்றாலும் மனதால் கூட தீமை செய்யாதிருப்பதே சிறப்பு.

0: இல்ல மழையில நிக்கும் சாமி, எங்க வேர்வ துளி இல்ல நினைஞ்ச சாமி. கருவாட்டில் மணக்கும் பழையடி மாட, காட்டையும் வெட்டையும் காக்கும் காவல் சூரன்.
1: இல்லை என்ற

0: ஐயோ, ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா.
1: ஓ காந்த கண்ணழகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். இங்க புஸ் ஸ்டார்ட் மியூசிக்.

0: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.
1: உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
0: உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049. மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸில் காஸ்டில் ராக் டெவலப்மெண்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஃபேர் ட்ரீ ஆன் த ஃபாரஸ்ட் 2-ஸ்டோரி டவுன் ஹோம்ஸ், இரண்டு கார்கள் நிறுத்தக்கூடிய கராஜ், அழகான ரேவீன் லாட்ஸ், விலைகள் 7,98,888 முதல் ஃபைனல் ஃபேஸ், ஃபிளெக்சிபிள் டிபாசிட் அசைன்மெண்ட் ஆப்ஷன்ஸும் உண்டு. இன்னும் பல சிறப்பு சலுகைகள், வாய்ப்பை தவறவிடாதீர்கள். விவரங்களுக்கு அபி அமலன் 416-732-1810.
1: வகுப்புகள் மிக அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒற்றறிவு பாடத்திட்டத்துக்கு அமைய
2: கற்பிக்கப்படுகின்றன. 3344 talentaacademy.ca.
3: ஐயப்பா, நான் மல்லாந்திருப்பேன் என்று நினைத்தாயோ? சூறாவளி காத்து.

0: நடக்கும்
1: வாசன்னா என்ன பின்ன.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திவிடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகீட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம். ரவி நடராஜா, ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you. வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: என்ன யோசினை?
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
3: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
5: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
6: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
7: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எவ்வளவு சிறிதாயினும் எப்பொழுது ஆனாலும் சரி, எவருக்கு என்றாலும் மனதால் கூட தீமை செய்யாதிருப்பதே சிறப்பு.

0: ஏதான் பலமாகுது போல.
1: ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்?
0: ஏய், பண்ணதே நான் தான்.
1: இல்ல, இது நிச்சயமா பிராங்கா இருக்க வாய்ப்பே இல்ல. அவ இங்கதான் எங்கயோ இருக்கா, கண்டிப்பா இங்கதான் இருக்கா.
2: இவ்வளவு நேரம் உன்னை பிராங்க் பண்ணதே வந்தான், ஆனா உண்மையா உனக்கு மெசேஜ் பண்ணது நான் தான்.
1: I am coming.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே?
3: நோ நோ நோ.
4: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: குறைந்திடும் முதல் HD தமிழ் HD மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள் உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எவ்வளவு சிறிதாயினும் எப்பொழுது ஆனாலும் சரி, எவருக்கு என்றாலும் மனதால் கூட தீமை செய்யாதிருப்பதே சிறப்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 6473278111, 6473278111. சகாஜா.
1: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கேற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 நியூ ஹோம் சென்டர்.com.
2: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
3: ஆண்டி ஓட்டுக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
4: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.

மக்கார கரிச காடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தை

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383,
1: சுகந்தன் 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 34, நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி, உடம்புடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி, உடம்புடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
0: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393 647-799-2393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக 2158 டாலர்களை சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266.
2: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 34, நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி, உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி, உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165.
1: என்ன யோசினை?
2: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஆர்ட்ட அடகு வைக்கலாம்னுதான் யோசிக்கிறேன்.
1: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
3: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடவு மாடம்.
4: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ், 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: குறைந்திடும் முதல் HD தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கியிருக்கும்?
1: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
0: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்று உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றே உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
3: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
4: 9699 ஜேன் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
3: 905-417-6069.
4: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 34 நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: உருவாக்கி இந்த அழுக்கிலே ஊறி போனதோ இவனுங்களை மாதிரி ஆளுங்க. இவனுங்களை எல்லாம் பார்த்தாலும்
1: விரட்டி விரட்டி வெளுக்க

தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக

nhà người ta.

listen to us around the universe. www.cmr.fm.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் அக்டோபர் 15 முதல் 18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
2: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 2892217162 2892217162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
3: Everything okay, no problem and dinam.
4: Bar kalam closing that adikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
2: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selutti kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam 416-268-0155 416-268-0155.
3: Last minute le closing jeda Prithi Selvathukku thanks.
4: செல்லம் இல்லடா செல்வம்.
3: சரி சரி.
6: நாள் முழுவதும் முளைத்து கிழித்த உங்களுக்கு சுகமான தூக்கத்திற்கு உத்தரவாதம் தருவது தரமான மெத்தைகள். Relaxwell Mattress and Furniture, தமிழரின் நிர்வாகத்தில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் அளவில் விரும்பும் நிறத்தில் மெத்தைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம். Relaxwell Mattress and Furniture, 1600 Midland Avenue, Unit 2, Scarborough, 416-759-2600, 416-759-2600.

listen to us around the universe. www.cmr.fcmr.fcmr.fcmr.fcmr.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: நாங்க இல்லாத காலத்துல எங்களோட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
2: அதேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கற ஆகப்பெரிய நிம்மதி ஆயுள் காப்பீடு. நீங்க ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தால் 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
3: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249 குருநாதன் தேவராஜன்.
1: புதிய
3: பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000 GTA credit.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 34, நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி, உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி, உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: Hallo.
1: Hey! Nummer 3, ja. Er det Stadion fra her?

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661. 416-475-4661. 4-1-6-4-7-5-4-6-6-1.

0: モドル HD ダブル HD。
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
4: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா.
5: Working for you.
4: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
5: Working for you.
6: என்ன உள்ள இந்த முறையும் விட்டுட்டியே?
7: என்னால முடிஞ்ச வர படிச்ச தலைக்குல ஒண்ணுமே ஏறுது இல்ல. போம்மா.
8: ஒதுக்குத்தான் அப்பவே சொன்னான், அங்க போ சொல்லி.
9: Full time private school,
10: Talenta Academy,
9: high school credit courses,
10: tutorial வகுப்புகள், மிக அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்டாரியோ பாடத்திட்டத்துக்கு அமைய கற்பிக்கப்படுகின்றன.
9: 2020 Elsmere Road, Suite 2, Scarborough.
10: 416-396-3344.
9: 416-396-3344. TalentaAcademy.ca.
11: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
12: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
13: அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

பொறுப்புத்துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளுகின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், ஃபைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மேன் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ.
4: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677.
5: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

நாளைக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறது இல்லையா? அதனால ஒரு தத்துவத்தோடு இந்த சுகானுபவத்தை ஆரம்பிக்கலாமே அப்படின்னு நினைக்கிறேன்.

என்ன பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்ல ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்ல ஓடி வருவேன். அன்பாக நான் இருந்ததுனா தோல்லையே தூக்கினு இருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கெட்டா என் வாழ்க்கையே கெத்து.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissan இல் approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 financial demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்
3: 22 கேரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to $150 வரையும் 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to $1200 வரை கொடுக்கணும்
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து
3: துபாய் சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலி விலையிலேயே வாங்கலாம்
4: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம் என்ன
3: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்
2: 416-834-2266
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்
5: Everything okay, no problem and dijinam.
4: Bar kalamu closing da, tadikira nadik.
6: The customer you're trying to reach is not available.
7: Pradhi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirikala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradhi Silvam, 416-268-0155. 416-268-0155.
5: Last minute left. Closing day, the Pradhi's chillatuk, thanks.
4: செல்லம் இல்லடா செல்வம்
5: சரி சரி
8: தமிழன் என்று சொல்லடா தலையிடமிருந்து நில்லடா தரணியை நிவல்லடா
9: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்
10: அதிகாரம் 34 நிலையாமை குடம்பை தனித்து ஒளிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு குடம்பை தனித்து ஒளிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661-416-475-4665-4661. உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. 647-799-2393. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள், எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர், லோட்டஸ் 401 அருகில், பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
1: உங்கள் அனைத்து முதலீட்டு தேவைகளுக்கும் அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா, இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சிறந்த முதலீட்டு ஆலோசனை என்றால் என்ன?
2: முறையான முதலீட்டு ஆலோசனை என்பது சரியான கேள்விகளை கேட்பதில் இருந்து தொடங்குகின்றது. அதாவது வந்து பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, எவ்வளவு உங்களால் எஃபோர்ட் பண்ணியிலும், அதாவது வந்து வீடு வாங்கவா அல்லது பிள்ளைகளுக்கு எடுக்கேஷன், இப்படியான சரியான கேள்விகளை கேட்டு தகுந்த முதலீடை செய்வதே முறையான முதலீடு.
1: முதலீடு சம்பந்தமான மேலதிக விளக்கங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407, gtbrokers.ca.
0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
3: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
3: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
3: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
3: 416-746-2742.
4: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775, 647-522-1775.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 34, நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்று உடம்புடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்புடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் அக்டோபர் 15 முதல் 18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
2: கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
3: ஆண்டி ஓட்டுக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
4: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
5: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
6: அனைவருக்குமான
5: ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
7: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
7: ஒன்றாரியம் முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000. 416-489-2000. GTA credit.

0: சிகரெட்.
1: வீரர்களின் இடையே ஒரு வீரர் போல சில நொடி வாழ்கின்ற.
0: ஓகே, வெக்கம்.
1: இது பெண்மை பேசிடும்
0: மீசை.

0: ஸ்கிரீன் உழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
1: நாங்க இல்லாத காலத்துல எங்கட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
2: அதேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கற ஆகப்பெரிய நிம்மதி ஆயுள் காப்பீடு. நீங்க ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தால் 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
3: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249. குருநாதன் தேவராஜன். சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 647-327-8111, 647-327-8111. சகாஜா.
4: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியையை தகனக்கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியையை தகனக்கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
5: என்ன யோசினை?
6: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஆர்ட்ட அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
5: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
7: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடவு மாடம்.
8: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
3: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
9: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
10: அதிகாரம் 34, நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி, உடம்புடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி, உடம்புடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

¡Cambia, gorda! ¡Hola! ¡Ande, trae!

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 9054176069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 9054176069.
3: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல். அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 ஜெய பிரமநாதன், புரோக்கர், ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.
4: என்ன உள்ள இந்த முறையும் விட்டுட்டியே?
5: என்னால முடிஞ்ச வர படிச்ச தலைக்குல ஒண்ணுமே ஏறுது இல்ல. போம்மா.
6: உதுக்குத்தான் அப்பவே சொன்னான், அங்க போச்சொல்லி.
7: ஃபுல் டைம் பிரைவேட் ஸ்கூல்,
8: டாலண்டா அகாடமி,
7: ஹை ஸ்கூல் கிரெடிட் கோர்சஸ்,
8: டியூட்டோரியல் வகுப்புகள், மிக அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்டாரியோ பாடத்திட்டத்துக்கு அமைய கற்பிக்கப்படுகின்றன.
7: 2020 எல்ஸ்மியர் ரோட், ஸ்வீட் 2, ஸ்கார்பரோ.
8: 416-396-3344.
7: talentaacademy.ca.
9: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்பரோ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
10: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
9: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
0: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
9: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
11: Working for you.
9: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 4162456555.
11: Working for you.
12: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
13: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
12: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.

0: இனிய காலை நேர வணக்கத்துடன் சியமட்ட மலேஷ்டியின் அழகிய காலை பொழுதில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ரஜி.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
0: இன்று அக்டோபர் மாதம் முதலாம் தேதி வியாழக்கிழமை நேரம் காலை 9:11.
1: கனடாவின் முதல் முதல் முதல் எச்டி, இது இது தமிழ் எச்டி.
0: இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும் மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
0: சிஎம்ஆரின் மனத்தியாள செய்திகள்.
2: மனத்தியாள செய்திகள்
3: சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
4: தொடர்பில் அரசாங்கம் தனது நிலைப்பாட்டை தெளிவாக வெளிப்படுத்தியுள்ளதாக முன்னாள் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா தெரிவித்துக் கொண்டார். காரைதீவு பிரதேச மக்களின் சமூக பராமரிப்பு சேவைகளை மேலும் விரிவுபடுத்தி சிறப்பாக முன்னெடுக்கும் உயரிய நோக்கில் அமைக்கப்பட்ட புதிய சமூக பராமரிப்பு நிலையம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு ஏர்பஸ் விமானங்களை கொள்ளுணவு செய்வதில் இடம்பெற்ற நிதி மோசடிகள் தொடர்பான வழக்கில் அந்நிறுவனத்தின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனாவின் மனைவியான பிரியங்கா நியோமாலிக்கு பிணை நின்ற முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த் டி சில்வா மற்றும் அவரது மனைவியின் 4 கோடி ரூபாய் பிணைப்பணத்தை அரசு உடமையாக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன நேற்று உத்தரவிட்டுள்ளார். இலங்கை சுங்க திணைக்களத்தின் புதிய காகிதமில்லா சுங்க பிரகடன முறைமை இன்று தொடக்கி வைக்கப்பட்டுள்ளதுடன் இது நாட்டின் சுங்க அறிவிப்பு முறையை டிஜிட்டல் மயமாக்குவதிலும் நவீனமயமாக்குவதிலும் ஒரு முக்கிய மைல்கல்லாகும் என ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் போதைப்பொருள் பாவனையால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு முன்னெடுக்கப்பட்ட 5ஆம் கட்ட குறுகியகால சிகிச்சை மற்றும் புனர்வாழ்வு பயிற்சியை வெற்றிகரமாக நிறைவு செய்து வைக்கும் நிகழ்வு கல்லடி காவல்துறை பயிற்சி கல்லூரியில் அமைந்துள்ள குறுகியகால புனர்வாழ்வு நிலையத்தில் நேற்று நடைபெற்றது. மகளிருக்கான விரிவுபடுத்தப்பட்ட கட்டணமில்லா பேருந்து பயணத்திட்டமான வெற்றி பயண திட்டத்தை முதல்வர் விஜய் நாளை தொடக்கி வைக்கின்றார். அரச போக்குவரத்துக் கழக பேருந்துகள் உட்பட 15 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான அரச வாகனங்களை வரும் 2035 டிசம்பர் 30 வரை இயக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருக்கு எதிராக நாளை ஜந்தர் மந்திரில் அறிவிக்கப்பட்ட எந்த போராட்டத்துக்கும் இதுவரை அனுமதி அளிக்கவில்லை என டெல்லி காவல்துறை உயரதிகாரி தெரிவித்துள்ளார். கனடாவில் குடியேற்ற விகிதங்களை அதிகரிக்கும் எந்தவொரு முயற்சியையும் தங்கள் கட்சி எதிர்க்கும் என்று கன்சர்வேட்டிவ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரும் குடியேற்ற கொள்கை விமர்சகருமான மிஷல் ரம்பல் கார்னர் தெரிவித்துள்ளார். ஃபிளை டுபாய் விமானத்தில் நிகழ்ந்த சம்பவத்தை கனடாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் கண்டித்தார். விமான பயணிகளின் பாதுகாப்பே சர்வதேச விமான போக்குவரத்து மற்றும் அடிப்படை கொள்கையாகும் என்று அவர் குறிப்பிட்டார். சட்டவிரோதமாக குப்பைகளை கொட்டுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும் வகையில் தனிநபர்களுக்கு $100,000 வரையிலும் பெரும் நிறுவனங்களுக்கு 1 மில்லியன் வரையிலும் அபராதம் விதிக்க அல்பர்டா திட்டமிட்டுள்ளது. ஈரான் மீது புதிய தாக்குதல்களை தொடுப்பதா அல்லது பேச்சுவார்த்தை மூலம் ஒரு உடன்பாட்டை தொடர்வதா என்பதில் ஒன்றை அமெரிக்கா தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கூறினார். இந்த மோதல் மிக விரைவில் முடிவுக்கு வரக்கூடும் என்றும் அவர் குறிப்பிட்டார்.
2: மனத்தியாள செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் எச்டி 101.3.
0: செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 19 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையும் 19 பாகையில் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 14 பாகையிலும் நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 19 பாகையிலும் நாளைய மறுதினம் சனிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 18 பாகையிலும் வரும் ஞாயிற்றுக்கிழமை 21 பாகையிலும் காணப்படுகின்றது. வரும் திங்கட்கிழமை 14 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது. இன்று மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன. நாளையும் காலை பொழுதில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன.
5: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
6: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் எச்டி.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியில் நீங்கள் 10 மணி வரை தமிழா தமிழா நிகழ்ச்சியில் இணைந்து உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுக்கு 5 திரைப்படங்கள் அந்த 5 திரைப்படங்களை நீங்கள் 10:30 நீங்கள் தர வரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெறும் 2 திரைப்படங்களுடைய பாடல்கள் உங்களுக்கு ஒளிபரப்பப்படும். தொடர்ந்து நீங்கள் என்றும் கலக்கல் நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஒரு தலைப்பும் தரப்படுகின்றது. அந்த தலைப்பு பற்றியும் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். தலைப்பு என்னவென்றால், எங்களுடைய வாழ்நாளில் வந்து நாங்கள் ஒவ்வொரு பருவத்திலுமே மகிழ்ச்சியாக இருந்த தருணங்கள் நிறைய இருக்கும். அதுவும் சிறு வயதில் ஒரு விதமான ஒரு குடும்பத்தனத்தோடு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அது மட்டுமின்றி இந்த டீனேஜில் இந்த பாடசாலை பருவத்தில் வந்து அது ஒரு விதமான அந்த மகிழ்ச்சியை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லுவீர்கள். நண்பர்களுடன் நீங்கள் இப்பொழுது வயது கூடினாலும் கூட அதை வந்து நாங்கள் நண்பர்களிடம் சொல்லி மகிழ்வோம், உறவினர்களிடம் சொல்லி மகிழ்வோம், கூடுதலாக எங்களுடைய குழந்தைகள் பேரப்பிள்ளைகள் என்று சொல்லி சொல்லி மகிழ்வார்கள். அப்படியான தருணங்களை நீங்கள் அந்த உங்களுடைய டீனேஜில் நீங்கள் செய்த குறும்புத்தனமான விடயங்கள் அதுகளை பற்றி அந்த மகிழ்ச்சியான தருணத்தை தான் நாங்கள் இன்றைக்கு பேச போகிறோம். வாருங்கள், நாங்கள் அதை பற்றி இன்று கதைப்போம். நீங்கள் செய்த குறும்புத்தனங்கள் உங்களுடைய டீனேஜில் நீங்கள் மறக்க முடியாத அந்த குறும்புத்தனங்களை நீங்கள் அந்த மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். வாருங்கள், அழைக்க வேண்டிய தொலைபேசி 4164 6642 2.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: அழகிய காலை பொழுதில் சியமட்டமலை ஸ்ரீ தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் முதலாவது நேயர் வணக்கம்.
2: வணக்கம். இந்த அழகிய காலை பொழுதில் உங்கள் நீதி என்னப்படி நலமா இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்ற, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: மழை பெய்து தானே அந்தபடியால் இன்னைக்கு கொஞ்சம் வா மழையே ஆதி திரைப்படத்துல இருந்து நல்ல தலைப்பு கொண்டு வந்திருக்கீங்க.
1: டீனேஜ்ல அந்த பாடசாலை பருவத்துல இந்த மகிழ்ச்சி தருணத்தை சொல்லும் போது எல்லாருக்கும் ஒரு 10 வயது குறைந்த மாதிரி ஒரு உணர்வை கொண்டு வரும்.
2: எங்களுக்கு ஒரு 50 வயது குறைஞ்ச மாதிரி.
1: அப்படியா?
2: 55 வயது குறைஞ்ச மாதிரி இருக்கும். இப்படி ஹீண்டு லேடிஸ் எல்லாம் ஞாபகம் இருந்து திண்டுகளி எல்லாம் பாப்போம். யோசிச்சு கதைப்போம்.
1: கண்டிப்பா உங்களுடைய பாடல் வருது, நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி
1: நன்றி.

0: நாள் முழுவதும் முளைத்து கிளைத்த உங்களுக்கு சுகமான தூக்கத்திற்கு உத்தரவாதம் தருவது தரமான மெத்தைகள். Relaxwell Mattress and Furniture தமிழரின் நிர்வாகத்தில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் அளவில் விரும்பும் நிறத்தில் மெத்தைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம். Relaxwell Mattress and Furniture 1600 Midland Avenue Unit 2 Scarborough 416-759-2600 416-759-2600
1: தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம். நான் மதி பதக்கம். எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா சுகமாக இருக்கிறேன் மதி. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நல்லா இருக்கிறேன்.
1: இன்னைக்கு என்ன பாடல் தெரிவு?
2: இன்னைக்கு பாடல் தெரிவு நாடோடி தென்றல் படத்துல இருந்து மணியே மணிக்கோயிலே.
1: மணியே மணிக்கோயிலி இளையராஜா அவர்கள் பாடிய பாடல், மனோ ஜானகி பாடிய பாடல்.
2: தொடக்கி விடுவே பெண்ணு மனோ பாடுவேன்.
1: நல்லது கேட்டு மக்களுங்க, நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
2: சந்திப்போம்.
1: நன்றி. இளையராஜாவினுடைய இசையமைப்பில் வந்த பாடல்
3: மணியே மணிக்குயிலே, மாலையிளங்கதிரழகே, கொடியே கொடிமலரே,

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழா தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் ராஜ், எப்படி இருக்கீங்க? நான் ஜெய பேசுறேன்.
1: நல்ல சுகமாக இருக்கிறேன் ஜெய், நீங்க எப்படி இருக்கிறீங்கள்?
2: நல்லமாக உள்ளேன்.
1: வேலையிலயா வீட்டிலயா?
2: வேலைக்கு போய்கொண்டிருக்கிறேன்.
1: வேலைக்கு போய்கொண்டிருக்கீங்க, சொல்லுங்க இன்னைக்கு என்ன பாடல் தெரியும்?
2: தினத்தால இனிக்கும் குளத்திலிருந்து இனிமே இருந்த உலகம் இருக்கு, இதிலே உனக்கு கவலை இருக்கான பாட்டு.
1: ஆமாம், SPBI மற்ற LRS அவர்கள் பாடிய ஒரு பாடல். நல்ல பாடல் கேட்டு மக்களுங்க, நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி
2: நன்றி நன்றி.

அடிய ராஜாத்தி சிரிச்சா ரோஜாப்பு உனக்கா சொல்லி தரோடுவா. இதுதான் ராஜாங்கம், எதுக்கு பூர்வாங்கம்?

வாங்கம் இனியா சொந்தம் வரணும். இடை தங்கம் நடை வைரம் இதழ் பவளம் நகை முத்து நீ விண்ணுலக பூந்தோட்டமா.

0: தமிழ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் பஜி, நான் மீரா பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கிறேன் மீரா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன். உங்களுக்கு அக்டோபர் முதல் தின வாழ்த்துக்கள்.
0: நன்றி. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். என்ன பாடல் தெரியும்?
1: எனக்கு சொர்க்கம் படத்திலிருந்து பொன்மகள் வந்தால். அதே மாதிரி உங்க டாபிக் வந்து டீனேஜரை பத்தி சொன்னா 50 வயசு முன்னாடி போனா நான் இன்னும் கை குழந்தையா கூட இருக்க மாட்டேன். என்ன பண்ணலாம்?
0: நாங்கள் 50 வயசு இல்ல, நாங்கள் ஒரு 10 வயசு குறைஞ்ச ஒரு உணர்வு கொண்டு வருவோம், அதுதான் நாங்க சொல்லி இருக்கிறோம்.
1: அப்படி இருந்தாலும் குழந்தை பருவத்துக்கு தான் போவோம்னு நினைக்கிறேன்.
0: அப்படியா? இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விடயம்
1: தான்.
0: நல்லது. இந்த பாடல் கேட்டு மகிழ்ந்துங்க, நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
1: சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி. டிஎம்எஸ் அவர்கள் பாடிய ஒரு பாடல் ஒலிக்கும் இந்த நேரம். 9:39 நிமிடம்.

0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4665-4661.
2: தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் தாரணி, கேக்குறேன், எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கிறேன் தாரணி, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நானும் நல்ல சுகமா இருக்கோம்.
2: வேலையிலயா?
3: வேலை வேலையோ.
2: சொல்லுங்கள், என்ன பாடல் தெரியுது?
3: எனக்கு பாடத்தை வந்து மறுபடியும் படத்துல இருந்து நலம் வாழை நாளும் நாள் வாழ்க்கை பாட்டுக்கு
2: எஸ்பிபி அவர்கள் பாடிய பாடல்.
3: நல்லது,
2: கேட்டு மக்களுங்கள், நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி,
3: தொடர்ந்து சந்திப்போம். நன்றி,
2: நன்றி.

0: மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: இனிய கால வணக்கம் தஜி. நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நலமா இருக்கிறேன்.
1: அந்த உற்சாகத்துடன் இன்றைக்கு என்ன பாடல் தெரியும்?
2: இன்றைக்கு இந்த 11 வயது விட்டா வேறு என்ன பாட்டை கேட்கறது? மனசே மனசே குழப்பம் என்ன, இதுதான் வயது காதலித்த.
1: ஆமாம், ஹரிஹரன் சாதனா சர்க்கம் பாடிய ஒரு பாடல். நல்லது கேட்டு மக்கள் எங்க நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி.

0: தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜி, எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: நானும் நல்ல சுகமாக இருக்கேன். சந்திரன் பேசுகிறேன்.
0: நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திக்கிறேன்.
1: ஓ, கொஞ்சம் பிஸியாக போயிட்டு பர்சனல் ஒர்க்குகளால்.
0: சொல்லுங்கள். நன்றி. உங்கள் வரைக்கும் என்ன பாடல் தெரியுது?
1: பாடல் வந்து தாய் மனசாக இருக்கும் நினைக்கும் படத்தின் பேர். மழைக்குளியில் இருக்கக்கூடிய கொஞ்சம் சூடியத்தை கொண்டு போட்டு தூதுவலை இறைச்சி தொண்டையில நான் நினைச்சு மாமன் கூட பேச போறேன் மணிக்கணக்கா
0: மணிக்கணக்கா. அந்த மழை கேட்ட பாட.
1: ஆமா,
0: நல்லது. உங்களுடைய பாடல் வரை நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
2: என்ன
0: சொல்லுது ஜால்மன்?
2: ஜால்மன் ஒரே ஒரு ஹொட்டா தான் இருக்கு. சூரிய பகவான் விடுறதா இல்ல?
0: அப்படியா?
2: ஆமா ஆமா, வியர்த்து கொட்டுது.
0: எங்களுக்கு காலை என்றா அவர்களுக்கு இரவு
2: தான். அந்த பொழுதுல வெளியில இருக்கிற நுழம்பு தொல்லை. அப்ப அந்த நுழம்பு தொல்லை முழுறதுக்காக புகை போட்டு பக்கத்துல புகை சட்டி வச்சு புகை போட்டு கொண்டு பக்கத்துல இருக்கிறோம்.
0: பழைய அனுபவங்களா அப்படியே திருப்பி இருக்கா? நீங்கள் இருக்கா திருப்பி அந்த பழைய காலத்துல செய்த ஊழியங்களை திருப்பி செய்ய வேண்டும். ஆனால் அந்த நுழம்புக்கு புகை போடுவது இங்கேயும் இருக்கிறது தானே?
2: பூச்சி மண்டையெல்லாம் எல்லாம் வச்சு வேப்பம் குழி எல்லாம் போட்டு கொஞ்சம் புகை பரலா வேற பண்றது என்ன? அங்க ஒரு கட்டுப்பாடான புகை
0: கண்டிப்பா.
2: இங்க புகைய தள்ளி கொண்டிருக்கும். அதையும் தானே ரொம்ப கடிக்குது.
0: உண்மைதான். என்ன பாடல் தெரியும்?
2: எனக்கு முள்ளு மலரம் படத்துல இருந்து செந்தாளம் பூவில் பாட்டு கேட்போம். செந்தாளம் பூவில் அந்த இயற்கையோட சேர்ந்து பார்த்தா அது எந்த வயதுலயும் இப்பவும் இயற்கைக்கு வயது இல்லை, அது அப்படியே இருக்கு. நாங்கள் எங்களுக்குதான் வயது போறோம். 50 பின்னுக்கு முன்னுக்கு வருவோம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. எங்களுக்கு அந்த முன்னுக்கு தான் போய் கொண்டு பின்னுக்கு வந்தேன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஆனா வருது இல்ல பின்னுக்கு.
2: இல்ல அப்புறம் என்ன சொல்லுங்க, அப்படி பின்னுக்கு வந்தா அப்புறம் இருக்க இடம் இல்லாம போயிடும். அதான் தெரிஞ்ச
0: நேரம்தான்.
2: இப்படி நடந்தே இருக்க இடம் இல்லாம இருக்குது.
0: கண்டிப்பா.
2: அப்ப பின்னுக்கு போனா கொஞ்சம் பிரச்சனை தான்.
0: ஆமா, உண்மைதான். நன்றி நன்றி இணைந்து சிறப்பித்தமைக்கு.
2: நன்றி நன்றி
0: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் ராஜி, எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கின்ற. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நாங்களும் நல்ல சுகமா. மழையை தாக்கிட்டு கொண்டிருக்கிறோம்.
0: அந்த உற்சாகத்துல இன்னைக்கு என்ன பாடல் தெரியுது?
3: இன்னைக்கு பேன் மாஸ்டர் படத்துல இருந்து கிளி ஜோசியம் பாக்கு.
0: என்ன சொல்லிச்சு கிளி ஜோசியம்?
3: கிளி ஜோசியம் சொல்லுது, இன்னைக்கு நாளைக்கெல்லாம் மழை பெய்யுமா?
0: அப்படியா? நல்லது. வேற ஒண்ணும் சொல்லல தானே?
4: நடிகர் சிவாஜி கணேசன் நினைவுனால் அவற்றை படம் ஒன்றில் இருந்த திருவிழியாளர் படத்துல இருந்து பாட்டு கேட்போம். அதுக்கு முதல் என்னுடைய சகலண்ட ஒன்றவுட்ட சகோதரன் டிதானோ பிறந்த நாளை கொண்டாடுறார். அவர் மீது வாழ் வாழ்த்தி கொண்டு
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம். எப்படி நலமாக இருக்கீங்களா?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? அந்த உற்சாகத்துல இன்னைக்கு என்ன பாடல் தெரியுது?
5: இன்னைக்கு இடைக்கணில இருந்து நீங்க நல்லா இருக்கிற நாடு முன்னேற அந்த பாட்டை கேட்போம்.
0: என்ன பாடு?
5: இதயக்கணி. நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற அந்த பாட்டு.
0: இதய கணியில இருந்து நீங்கள் நல்லா இருக்கணும். ஆமா, அந்த பாடல் உங்களுக்காக வரும். நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
5: நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.
0: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம். அழைப்பில் இருக்கிறீர்கள். வணக்கம்.
6: வணக்கம் வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்கள்?
6: நான் நல்ல சுகமா. லேட்டா பஸ் இறங்கி நான் இப்ப கிளியரா இருக்கு, கிடைக்கிறது. மற்றது நாங்க கேக்கும் பாடல் வந்து இன்றைக்கு எங்கட நடிகர்களே இந்த பிறந்த ஆண்டபடியா படம் சுமதியின் சுந்தரி பாட்டு பொட்டு வைத்த மூலமா இந்த பாட்டு எங்கட சிஎம்ஆர் நேயர் ஸ்ரீலங்கால நிக்கிற ரவி பாவலாவையும் இணைத்து கேக்குறேன்.
0: நல்லது, உங்களுடைய பாடல் வர நாங்க தொடர்ந்து சந்திப்போம். நன்றி,
6: வாய்ப்புக்கு நன்றி. தாங்கஜி
0: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
7: காலை வணக்கம். ராஜேஷாலா
0: வணக்கம். எப்படி இருக்கிறீங்கள்?
7: நல்லா நலமா இருக்கோம். நீங்கள்?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நன்றி. எங்க பள்ளிக்கூடத்திலயா?
7: ஆமா ஆமா. எனக்கு ஒரு பாட்டு என்னண்டா, காலங்களில் அவள் வசந்தம் பாட்டு போடுங்க. பதம் தெரிய மறந்துட்டேன்.
0: பாடல் சொல்லுங்க.
7: காலங்களில் அவள் வசந்தம்.
0: காலங்களில் அவள் வசந்தம். ஆமா, அந்த பாடல் உங்களுக்காக வரும். தொடர்ந்து சந்திப்போம். நன்றி
7: நன்றி நன்றி.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
8: கால வணக்கம். இருக்கீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
8: நான் நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறேன். நன்றி. எனக்கு சொல்லுங்க
0: என்ன பாடல் தெரியும்?
8: தீபாவளி திரைப்படத்தில் இருந்து காதல் வைத்து, காதல் வைத்து அந்த பாடல்.
0: காதல் வைத்து உங்களுடைய பாடலும் பெறும். நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
8: நன்றி.
0: ஆமாம், தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மிக்க நன்றி.
9: சித்ரா செல்வநாதன்.
0: சிஎம்ஆரின் மனத்தியாள செய்திகள்.
10: மனத்தியாள செய்திகள்
11: சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
12: திலீபனின் சிலை விவகாரம் தொடர்பில் அரசாங்கம் தனது நிலைப்பாட்டை தெளிவாக வெளிப்படுத்தியுள்ளதாக முன்னாள் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா தெரிவித்துள்ளார். காரைதீவு பிரதேச மக்களின் சமூக பராமரிப்பு சேவைகளை மேலும் விரிவுபடுத்தி சிறப்பாக முன்னெடுக்கும் உயரிய நோக்கில் அமைக்கப்பட்ட புதிய சமூக பராமரிப்பு நிலையம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு ஏர்பஸ் விமானங்களை கொள்ளுணவு செய்வதில் இடம்பெற்ற நிதி மோசடிகள் தொடர்பான வழக்கில் அந்நிறுவனத்தின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனாவின் மனைவியான பிரியங்கா நியோமாலிக்கு பிணை நின்ற முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த் டி சில்வா மற்றும் அவரது மனைவியின் 4 கோடி ரூபாய் பிணைப்பணத்தை அரசு உடமையாக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன நேற்று உத்தரவிட்டுள்ளார். இலங்கை சுங்க திணைக்களத்தின் புதிய காகிதமில்லா சுங்க பிரகடன முறைமை இன்று தொடக்கி வைக்கப்பட்டுள்ளதுடன் இது நாட்டின் சுங்க அறிவிப்பு முறையை டிஜிட்டல் மயமாக்குவதிலும் நவீனமயமாக்குவதிலும் ஒரு முக்கிய மைல்கல்லாகும் என ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் போதைப்பொருள் பாவனையால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு முன்னெடுக்கப்பட்ட 5ஆம் கட்ட குறுகியகால சிகிச்சை மற்றும் புனர்வாழ்வு பயிற்சியை வெற்றிகரமாக நிறைவு செய்து வைக்கும் நிகழ்வு கல்லடி காவல்துறை பயிற்சி கல்லூரியில் அமைந்துள்ள குறுகியகால புனர்வாழ்வு நிலையத்தில் நேற்று நடைபெற்றது. மகளிருக்கான விரிவுபடுத்தப்பட்ட கட்டணமில்லா பேருந்து பயணத்திட்டமான வெற்றி பயண திட்டத்தை முதல்வர் விஜய் நாளை தொடக்கி வைக்கின்றார். அரச போக்குவரத்துக் கழக பேருந்துகள் உட்பட 15 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான அரச வாகனங்களை வரும் 2035 டிசம்பர் 30 வரை இயக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருக்கு எதிராக நாளை ஜந்தர் மந்திரில் அறிவிக்கப்பட்ட எந்த போராட்டத்துக்கும் இதுவரை அனுமதி அளிக்கவில்லை என டெல்லி காவல்துறை உயரதிகாரி தெரிவித்துள்ளார். கனடாவில் குடியேற்ற விகிதங்களை அதிகரிக்கும் எந்தவொரு முயற்சியையும் தங்கள் கட்சி எதிர்க்கும் என்று கன்சர்வேட்டிவ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரும் குடியேற்ற கொள்கை விமர்சகருமான மிஷல் ரம்பல் கார்னர் தெரிவித்துக் கொண்டார். பிளை டுபாய் விமானத்தில் நிகழ்ந்த சம்பவத்தை கனடாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் கண்டித்தார். விமான பயணிகளின் பாதுகாப்பே சர்வதேச விமான போக்குவரத்து மற்றும் அடிப்படை கொள்கையாகும் என்று அவர் குறிப்பிட்டார். சட்டவிரோதமாக குப்பைகளை கொட்டுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும் வகையில் தனிநபர்களுக்கு $100,000 வரையிலும் பெரும் நிறுவனங்களுக்கு $1,000,000 வரையிலும் அபராதம் விதிக்க அல்பர்ட்டா திட்டமிட்டுள்ளது. ஈரான் மீது புதிய தாக்குதல்களை தொடுப்பதா அல்லது பேச்சுவார்த்தை மூலம் ஒரு உடன்பாட்டை தொடர்வதா என்பதில் ஒன்றை அமெரிக்கா தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கூறினார். இந்த மோதல் மிக விரைவில் முடிவுக்கு வரக்கூடும் என்றும் அவர் குறிப்பிட்டார்.
0: மனத்தியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தட்பழுதிய காலநிலையானது 20 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தட்பழுது உணர் நிலையானது 19 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்று இரவு பழுது வெப்பநிலையாக 14 பாகையிலும், நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 19 பாகையிலும், நாளைய மறுதினம் சனிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 18 பாகையிலும், வரும் ஞாயிற்றுக்கிழமை 21 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்று மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன. நாளைய காலை பொழுது மழைக்கான காரணங்கள் காணப்படுகின்றன.
10: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
13: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
10: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
14: அதிகாரம் 34. நிலையாமை குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சீமா தமிழ் எஸ்டியின் தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அடுத்து உங்களுக்கு 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுக்கு 5 திரைப்படங்கள் திரைப்படம், அந்த 5 திரைப்படங்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெறும் 2 திரைப்படங்களுடைய பாடல்கள் உங்களுக்கு இடம்பெறும். நீங்கள் 10:30 நீங்கள் உங்களுடைய வாக்களை பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-6-4-4-6-2-2-2.

சிஎம்ஆரின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் ஐந்து திரைப்படங்கள் இன்று நடிகர் திலக்கம் சிவாஜி கணேசனுடைய பிறந்த தினமாகியால அவருடைய பாடல் தெரிவுகள் தான், அவருடைய திரைப்பட தெரிவுகள் தான் இன்றைய தினம். முதலாவது கலாட்ட கல்யாணம், இரண்டாவது திரிசூலம், மூன்றாவது வசந்த மாளிகை, நான்காவது அந்தமான் காதலி மற்றும் ஐந்தாவது பாசமலர். இந்த ஐந்து திரைப்படங்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். முதலாவது கலாட்ட கல்யாணம், இரண்டாவது திரிசூலம், மூன்றாவது வசந்த மாளிகை, நான்காவது அந்தமான் காதலி மற்றும் ஐந்தாவது பாசமலர். அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-6-4-4-6-2-2-2.

0: കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്നത് തമിഴ് HD.
1: சிஎம்ஆரின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்?
2: நன்றி,
1: உங்களுக்கும் வாழ்த்துக்கள். சொல்லுங்கள், இன்றைக்கு உங்களுடைய தெரிவுகள் இது?
2: ஐந்து மூன்று
1: பாசமலர் மற்றும் வசந்த மாளிகை. நல்லது, நன்றி. தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்கள்.
3: எனக்கு வசந்த மாளிகையும் அந்தமான் காதலி படங்கள்.
1: வசந்த மாளிகை இரண்டு, வசந்த மாளிகை மூன்றாவதும், அந்தமான் காதலி நான்காவது.
3: நன்றி,
1: கண்டிப்பா. நல்லது, நன்றி.
3: நன்றி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம்
1: தவம், எப்படி இருக்கிறீங்க?
4: நல்லா இருக்கேன். நீங்கள்?
1: நல்லா இருக்கேன். சொல்லுங்க.
4: திரிசூலம்.
1: திரிசூலம்.
4: வசந்த மாளிகை.
1: வசந்த மாளிகை.
4: அந்தமானை பாருங்கள் அழகி.
1: நன்றி.
4: அழைப்பில்
1: இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம் ராஜி, எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: நாங்களும் நல்ல சுகமா இருக்கோம். சந்திரன் பேசுறேன்.
1: ஆமா, சொல்லுங்கள். உங்களுடைய தெரிவு இது?
5: பாசமலரும் வசந்த மாளிகை.
1: பாசமலர் மற்றும் வசந்த மாளிகை. நல்லது, நன்றி.
5: நன்றி,
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
6: வணக்கம், இது ரவிபாலா.
1: வணக்கம்.
6: வணக்கம். வணக்கம் ராஜி, வணக்கம்.
1: சொல்லுங்க, சொல்லுங்க.
6: எனக்கு ஐந்தும் மூன்றும், இந்த ஐந்து மூன்றும் இந்த ரெண்டு படமும் அமோக வெற்றி அடைய போகுது.
1: ஆமா,
6: மற்ற படங்கள் டிபாசிட் இல்ல, எல்லாம் காசு எல்லாம் டிபாசிட் இழக்க போயிடும் என்று நினைக்கிறோம். பாப்போம் இப்படி வந்து.
1: கண்டிப்பா. நல்லது, நன்றி.
6: நன்றி, நன்றி, நன்றி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
7: இனிய காலை வணக்கம் ராஜி, நான் சத்யா பேசுறேன். எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
7: நானும் நலமாக இருக்கிறேன்.
1: சொல்லுங்க, இது உங்களுடைய தெரிவு?
7: எனக்கு அந்தமான் காதலியும்,
1: அந்தமான் காதலி,
7: வசந்த மாளிகை.
1: வசந்த மாளிகை. நல்லது, நன்றி.
7: நன்றி, நன்றி, வணக்கம்.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
8: காலை வணக்கம் ரமேஷ்.
1: வணக்கம் ரமேஷ், சொல்லுங்க.
8: மூன்றும் ஐந்தும்.
1: மூன்றும் ஐந்துமா?
8: ஆமா.
1: மூன்று வசந்த மாளிகை மற்றும் ஐந்து பாசமல.
8: ஆமா.
1: மூன்றும் ஐந்து. நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
9: வணக்கம் ராஜி கோதாஸ்.
1: வணக்கம், சொல்லுங்க.
9: என்ன பாட்டை கேட்க விடாம செய்துட்டீங்க, லோ பண்ணிட்டீங்க.
1: ஆக, மறந்து விட்டேன், மன்னிக்கவும்.
9: நான் கேட்ட பாட்டு ரசிக்க முடியாம போயிட்டேன்.
1: ஆக, மன்னிக்க. நீங்க இதுல இதுல வந்து ஞாபகப்படுத்தினீர்கள்டா, எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வரும்.
9: நான் அதுக்கு முந்தி சொன்னேன் உங்களை.
1: அடுத்த தடவை பார்த்துக் கொள்கிறேன், சொல்லுங்க.
9: முதலாவது, இரண்டாவது என்னென்ன படங்கள்?
1: முதலாவது கலாட்ட கல்யாணம், இரண்டாவது திருசூலம், மூன்றாவது வசந்த மாளிகை, நான்காவது அந்தமான் காதலி, மற்றும் ஐந்தாவது பாசமலர்.
9: ஓகே, எனக்கு வசந்த மாளிகையும் பாசமலர்.
1: வசந்த மாளிகை மற்றும் பாசமலர், மூன்றும் ஐந்து. நல்லது, நன்றி.
9: நன்றி, நன்றி,
1: நன்றி. அழைப்பில் ஒரு செகண்ட் இல்லைங்கள், எல்லோரும் வருகின்றேன்.

0: அழைப்பில் இருக்கும் நேயர்களை சந்திப்போம். வணக்கம். வணக்கம் மதி, சொல்லுங்கள்.
1: எனக்கு 3-5.
0: 3-5. வசந்த மாளிகை மற்றும் பாசமலர். பார்ப்போம். நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: காலை வணக்கம். தேவராஸ் இருக்கிறீங்களோ?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லது. பாத்திருப்பீர்கள். நல்லது. நன்றி. தொடர்ந்து சந்திப்போம். நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஓ வணக்கம். எனக்கு வணக்கம். வசந்த மாளிகையும் பாசமலரும்.
0: வசந்த மாளிகை மற்றும்
3: பாசமலர் இலங்கையில கொசு தொல்லையை தாங்கலாம். ரவிபாலா இந்த பாபு தொல்லையை தாங்க முடியாது. ரவிபாலா கம் பேக் டு டொரண்டோ. ஓகே, நன்றி.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: அழகாங்கஜி, நான் கரையோர் தான் கேக்குறேன். 5-3.
0: 2-3?
4: 5-3.
0: 5-3. நல்லது. நன்றி.
4: வாய்ப்புக்கு நன்றி தாங்கஜி.
0: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: காசிநாதன் கதைக்கிறேன்.
0: எப்படி இருக்கிறீங்க?
5: சுகமா இருக்கு. எனக்கு வசந்த மாளிகையில பாட்டு கேட்க இருந்தேன்.
0: வசந்த மாளிகையும்
5: பாசமலர்.
0: நல்லது. நன்றி.
5: நன்றி.
0: நன்றி. ஆமாம், நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். 10:30 நீங்கள் உங்களுடைய வாக்களை பதிவிடலாம். உங்களுக்கு திரைப்படம் 5 திரைப்படங்கள். 1வது கலாட்டா கல்யாணம், 2வது திரிசூலம், 3வது வசந்த மாளிகை, 4வது அந்தமான் காதலி மற்றும் 5வது பாசமலர். அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164-4462-22. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம் தாரணி.
0: வணக்கம் தாரணி.
6: நீங்க ஓட் கவுண்டர்ல விடையில ஆகுதுங்க.
0: தொலைபேசி எண் 4164-4462-22. அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடல் நேயர் சந்திரன் அவர்கள் விரும்பி கேட்ட தாய் மனசு திரைப்படத்திலிருந்து மனு மற்றும் ஜானகியின் குரலில்.
7: தூதுவளையலரச்சி தொண்டையில தான் நனச்சே

சீமட்டமலை ஸ்ரீயின் பத்தக பத்து நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் ஐந்து திரைப்படங்கள். முதலாவது கலாட்ட கல்யாணம், இரண்டாவது திரைசூலம், மூன்றாவது வசந்த மாளிகை, நான்காவது அந்தமான் காதலி, மற்றும் ஐந்தாவது பாசமலர். இந்த ஐந்து திரைப்படங்களை நீங்கள் 10:30 நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164462222. அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடல் நேயர் ரவிபாலா அவர்கள் விரும்பி கேட்ட முள்ளும் மலரும் திரைப்படத்திலிருந்து கே ஜே ஜேசுதாசின் குரலில்.

0: சீமட்டமலை ஸ்டீயின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் ஐந்து திரைப்படங்கள். முதலாவது கலாட்ட கல்யாணம், இரண்டாவது திரிசூலம், மூன்றாவது வசந்த மாளிகை, நான்காவது அந்தமான் காதலி, மற்றும் ஐந்தாவது பாசமலர். இந்த ஐந்து திரைப்படங்களை நீங்கள் 10:30 நீங்கள் தரவரிசை பண்ணி உங்களுடைய வாக்களை நீங்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-464-2222. இன்னும் சில நிமிடங்களே இருக்கின்றது, அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-464-2222. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் செல்வகுமார் அவர்கள் விரும்பி கேட்ட பேண்ட் மாஸ்டர் திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி மற்றும் சித்ராவின் குரலில்.
1: அந்த மதுர மீனாட்சி திருக்கல்யாண சீட்டு வந்ததையா
2: போச்சுடா.

0: வீட்டில் இருக்கும் நேரை நாங்கள் சந்திக்கலாம். வணக்கம்.
1: இன்னைக்கு அமாவாசை.
0: வணக்கம். வணக்கம்.
2: வசந்த மாளிகை.
0: வசந்த மாளிகை
2: கடைசி என்ன பண்ண நீங்க?
0: பாசமலர்.
2: பாசமலர் ரெண்டும்.
0: யார் கதைக்கிறீங்கள்?
2: நான் ஜே கதைக்கிறேன்.
0: ஜே, நல்லது, நன்றி.
2: இதுக்கு மேல நல்ல பாட்டோண்டு போட்டீங்க, அதுல கூந்தல பெட்டி வருது. ஆனா இப்ப வர்றாங்க கூந்தல காணையிலே. நன்றி, கண்டிப்பா
0: நன்றி. அழைக்கலாம், நீங்களும் அழைக்க முடிய தொலைபேசி 4 1 6 6 4 4 6 2 2 2.

சிஎம்எட்டமிழ் எஸ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியில் இணைந்து வாக்கள் பதிவிட்ட மதன் செல்வகுமார், தாவம் சந்திரன், ரவிபாலா, சத்யா, ரமேஷ், குகதாஸ், மதி, தேவதாஸ், இதயன், கலியுகவரதன், காசிநாதன், தாரணி மற்றும் ஜெய் அவர்களுக்கு மிக்க நன்றி. ஒரு குறுகிய நேரத்துக்குள் நீங்கள் இணைந்து வாக்கள் பதிவிட்டீர்கள். அனைவருக்கும் மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பாடல்கள் திரைப்படங்களுடைய பாடல்கள் உங்களுக்கு ஒளிபரப்பப்படும்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: இன்று நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய பிறந்த தினமாக அக்டோபர் மாதம் 1928 அன்று முதலாம் திகதி தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் பிறந்தார். இவரது இயற்பெயர் வந்து விழுப்புரம் சின்னையா மன்றாயர் கணேசமூர்த்தி ஆகும். ஆரம்ப காலத்தில் மேடை நாடகங்களில் நடித்து கொண்டிருந்த சிவாஜி கணேசன் 1952 பி பெருமாள் முதலியார் என்பவர் தயாரித்த பராசக்தி என்ற திரைப்படத்தின் மூலம்தான் தமிழ் திரையுலகில் அறிமுகமானார். விதவிதமான கதாபாத்திரங்களை தேர்வு செய்து அதில் திறம்பட நடிப்பது இவரது தனித்திறனாகும். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மற்றும் இந்தி மொழிகளில் 288 படங்களில் நடித்துள்ளார். தமிழ் திரைத்துறையில் 250 படங்களுக்கு மேல் கதாநாயகனாக நடித்த ஒரே நடிகர் சிவாஜி கணேசன் ஆகும். நல்ல குரல் வளம், தெளிவான உணர்ச்சி பூர்வமான தமிழ் உச்சரிப்பு, சிறந்த நடிப்பு திறன் ஆகியவை இவரின் சிறப்புகளாகும். நடிகர் திலகம் நடிப்பு சக்கரவர்த்தி, சிம்ம குரலோன் என்று பெரும்பாலான மக்களால் அழைக்கப்படுகின்றார். நீண்ட வசனங்களை எழுதி உள்வாங்கிக் கொண்டு அதை உணர்ச்சி பூர்வமாக திரையில் பிரதிபலிக்கும் ஆற்றல் இவருக்கு இயல்பாகவே இருந்தது. நடிப்புக்கு இலக்கணம் வகித்தவர் நடிப்பு பல்கலைக்கழகம் என்றும் போற்றப்படுகின்றார். சரித்திரம், புராணம், குடும்பம், சமூகம் போன்ற அனைத்து விதமான கதாபாத்திரங்களையும் ஏற்று அதில் திறம்பட நடித்தவர் சிவாஜி கணேசன். சர்வதேச அளவில் சிறந்த நடிகர் விருதை வென்ற முதல் இந்திய நடிகர் சிவாஜி கணேசன். 1960 எகிப்தின் கெய்ரோவில் நடைபெற்ற ஆப்பிரிக்க ஆசிய திரைப்பட விழாவில் அந்த விருது வழங்கப்பட்டது. இந்திய அரசாங்கத்தின் பத்மஸ்ரீ, பத்மபூஷணம் மற்றும் திரைப்பட துறையின் உயரிய விருதான தசாசா ஹாப் ஹபாட்கே விருது போன்ற விருதுகளையும் வென்றுள்ளார். மேலும் இவர் பிரான்ஸ் நாட்டின் உயரிய விருதான செவாலியர் விருது பெற்ற முதல் இந்திய நடிகரும் ஆவார். இவர் வந்து 2001 ஜூலை மாதம் 21 தேதி தான் இவ்வுலகை விட்டு உயிர் நீத்தார். தொடர்ந்து இவரை பற்றி பார்ப்போம். உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்று இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான பாசமலர் திரைப்படத்திலிருந்து TMS-னுடைய குரலே.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் இருந்துச்சு. நம்ம
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி
2: பிரதி செல்வம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ், ரீஃபைனான்ஸ், ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ், டெட் கன்சலிடேஷன். அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம், 416-268-0155.
3: நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் பராசக்தியில் நடித்துக் கொண்டிருந்த போதே சிவாஜி கணேசனுக்கு திருமணம் நடந்துவிட்டது. தனது உறவுக்கான பெண்ணான கமலா என்பவரை 1952 மே மாதம் முதலாம் திகதி மணந்தார். பெரியவர்களால் முடிவு செய்யப்பட்ட இத்திருமணம் சுவாமி மலையில் சீர்திருத்த முறைப்படி திருக்குறள் பாடப்பட்டு எளிமையாக நடந்தது. இவரது மகன்களான இராம்குமார் பிரபு மற்றும் மகள்கள் சாந்தி தேன்மொழி ஆகியோர் ஆவார். சிவாஜி கணேசன் கூட்டு குடும்ப வாழ்க்கையில் ஆர்வம் கொண்டவர். எனவே தனது பெற்றோர் தம்பி வி.சி. சண்முகம் மற்றும் அண்ணன் வி.சி. தங்கவேல் ஆகியோருடன் குடும்பத்துடன் கூட்டு குடும்பமாக வாழ்ந்தார். இவரின் மகன் பிரபு புகழ்பெற்ற தமிழ் திரைப்பட நடிகர் ஆவார். 1982 வெளிவந்த சங்கிலி என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார். மேலும் சிவாஜியின் பேரனும் பிரபுவின் மகனுமான விக்ரம் பிரபு 2011 கும்கி என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒழிக்க இருக்கும் பாடல் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான பாசமலர் திரைப்படத்திலிருந்து TM சுந்தரராஜன் மற்றும் சுசீலாவின் குரலில்

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5% இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: சிவாஜி கணேசன் அவர்கள் கல்வி கூடங்கள் கட்டுவதற்கு இயற்கை சீற்றங்களின் போதும் போர்க்கால சமயங்களிலும் பல நிதி உதவிகளை சிவாஜி கணேசன் செய்துள்ளார். 1959 மதிய உணவு திட்டத்திற்கு அன்றைய பிரதமர் நேரு அவர்களிடம் ₹1,00,000 இன்றைய மதிப்பில் 1 கோடியை வழங்கியுள்ளார். அது மட்டுமின்றி 1961 தாம்பரத்தில் காசநோய் மருத்துவமனை கட்டுவதற்கும் ₹1,00,000 வழங்கியுள்ளார். 1960 பெருவெள்ளம் சென்னையை சூழ்ந்த போது காமராஜர் முன்னிலையில் 1,00,000 உணவு பொட்டலங்களை அவரது இல்லத்தில் தயாரித்து கொடுத்ததோடு 800 மூட்டை அரிசிகளையும் கொடுத்துள்ளார். 1965 இந்திய பாகிஸ்தான் போரின் போது அன்றைய பிரதமர் வாழ்கபூர் சாஸ்திரியிடம் திருமதி கமலா அம்மையார் 400 பவுன் தங்க நகைகளையும், பெங்களூரு தனக்கு பரிசாக கிடைத்த 100 பவுன் தங்க பேனாவையும் மொத்தமாக 500 சவரன் போர் நிதிக்காக கொடுத்தார். கைத்தாரர் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடத்தை விலக்கி வாங்கி அதில் தனது செலவில் கட்டபொம்மனுக்கு சிலை வைத்தார். அது இப்போதும் நினைவு சின்னமாக திகழ்கின்றது. 1968 உலக தமிழ் மாநாடு பேரறிஞர் அண்ணா தலைமையில் நடைபெற்ற போது சென்னை கடற்கரையில் திருவள்ளுவருக்கு தானே முன்மாதிரியாக நின்று சிலை அமைத்து கொடுத்தார். மேலும் உலக தமிழ் மாநாட்டிற்கு நிதியாக சுமார் ₹5,00,000 நிதியாக அளித்தார். தனக்கு சொந்தமான கோடம்பாக்கம் நிலத்தை நலிந்த நடிகர் நடிகைகளுக்கு வீடு கட்டுவதற்காக இலவசமாக வழங்கினார். தொடர்ந்து உங்களுக்கு 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் 2வது இடத்தை பிடித்த திரைப்படமான பாசமலர் திரைப்படத்திலிருந்து சுசீலாவின் குரலில்

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
1: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: சிவாஜி கணேசனுடைய புகழ் வந்து எகிப்து அதிபர் கமால் அப்துல் நாசர் இந்தியாவிற்கு வருகை தந்தபோது அவர் வீரபாண்டிய காட்டப்பொம்மன் படத்தில் ஆங்கிலேயர்களை விரட்டி அடிக்கும் ஆவேசமான கதாபாத்திரத்தில் நடித்த சிவாஜி கணேசனை நேரில் காண வேண்டும் என்பதற்காக அப்போதைய இந்திய பிரதமர் நேருவிடம் அனுமதி வழங்கப்பட்ட தனிநபர் சிவாஜி கணேசன் ஆவார். 1962 சிவாஜி கணேசன் அமெரிக்க அரசாங்கத்தின் கலாச்சார பரிமாற்றம் திட்டத்தின் கீழ் அமெரிக்காவிற்கு இந்தியாவில் இருந்து சென்ற முதல் நடிகர் என்ற பெருமைக்கு உரியவர். இந்திய கலாச்சார தூதர் பாத்திரத்தில் அங்கு அப்போது அமெரிக்க ஜனாதிபதி ஜான் எஃப் கென்னடியை சந்தித்தார். அப்போது அவரை கௌரவப்படுத்தும் விதமாக அவரை ஒரு நாள் நயகரா வீழ்ச்சியின் கௌரவ மேஜராக நியமித்து அவரிடம் அதற்கான சாவியையும் கொடுத்தார். ஒழிக்க இருக்கும் பாடல் உங்களுடைய வாக்குகள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான பாசமலர் திரைப்படத்திலிருந்து எல்ஆர்எஸ் வீரு எல்ஆர்எஸ் வரியின் குரலில்.
3: ஆனந்தா, நான் என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்க, அதுல ஆனந்த கண்ணீரை தான் நான் எப்பவும் பார்க்க.
4: அது என்ன, நீ கவலைப்பட.
3: நன்றி ஆனந்தா, மிக்க நன்றி. அம்மா, மஞ்சள் குங்குமத்தோட நீ நீடு ஊழி வாழணும் காலி.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: CMRின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: CMR தமிழ் HD hourly news.
4: திலீபனின் சிலை விவகாரம் தொடர்பில் அரசாங்கம் தனது நிலைப்பாட்டை தெளிவாக வெளிப்படுத்தியுள்ளதாக முன்னாள் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா தெரிவித்துள்ளார். காரைதீவு பிரதேச மக்களின் சமூக பராமரிப்பு சேவைகளை மேலும் விரிவுபடுத்தி சிறப்பாக முன்னெடுக்கும் உயரிய நோக்கில் அமைக்கப்பட்ட புதிய சமூக பராமரிப்பு நிலையம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு ஏர்பஸ் விமானங்களை கொள்ளுணவு செய்வதில் இடம்பெற்ற நிதி மோசடிகள் தொடர்பான வழக்கில் அந்நிறுவனத்தின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனாவின் மனைவியான பிரியங்கா நியோமாலிக்கு பிணை நின்ற முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த் டி சில்வா மற்றும் அவரது மனைவியின் 4 கோடி ரூபாய் பிணைப்பணத்தை அரசு உடமையாக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் வசந்த் அமரசேன நேற்று உத்தரவிட்டுள்ளார். இலங்கை சுங்க திணைக்களத்தின் புதிய காகிதமில்லா சுங்க பிரகடன முறைமை இன்று தொடக்கி வைக்கப்பட்டுள்ளதுடன் இது நாட்டின் சுங்க அறிவிப்பு முறையை டிஜிட்டல் மயமாக்குவதிலும் நவீனமயமாக்குவதிலும் ஒரு முக்கிய மைல்கல்லாகும் என ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் போதைப்பொருள் பாவனையால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு முன்னெடுக்கப்பட்ட 5ஆம் கட்ட குறுகியகால சிகிச்சை மற்றும் புனர்வாழ்வு பயிற்சியை வெற்றிகரமாக நிறைவு செய்து வைக்கும் நிகழ்வு கல்லடி காவல்துறை பயிற்சி கல்லூரியில் அமைந்துள்ள குறுகியகால புனர்வாழ்வு நிலையத்தில் நேற்று நடைபெற்றது. மகளிருக்கான விரிவுபடுத்தப்பட்ட கட்டணமில்லா பேருந்து பயண திட்டமான வெற்றி பயண திட்டத்தை முதல்வர் விஜய் நாளை தொடக்கி வைக்கின்றார். அரச போக்குவரத்துக் கழக பேருந்துகள் உட்பட 15 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான அரச வாகனங்களை வரும் 2035 டிசம்பர் 30 வரை இயக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருக்கு எதிராக நாளை ஜந்தர் மந்திரில் அறிவிக்கப்பட்ட எந்த போராட்டத்துக்கும் இதுவரை அனுமதி அளிக்கவில்லை என டெல்லி காவல்துறை உயரதிகாரி தெரிவித்துள்ளார். கனடாவில் குடியேற்ற விகிதங்களை அதிகரிக்கும் எந்தவொரு முயற்சியையும் தங்கள் கட்சி எதிர்க்கும் என்று கன்சர்வேட்டிவ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரும் குடியேற்ற கொள்கை விமர்சகருமான மிஷல் ரம்பல் கார்னர் தெரிவித்துள்ளார். ஃபிளை டுபாய் விமானத்தில் நிகழ்ந்த சம்பவத்தை கனடாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் கண்டித்தார். விமான பயணிகளின் பாதுகாப்பே சர்வதேச விமான போக்குவரத்து மற்றும் அடிப்படை கொள்கையாகும் என்று அவர் குறிப்பிட்டார். சட்டவிரோதமாக குப்பைகளை கொட்டுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும் வகையில் தனிநபர்களுக்கு $1,00,000 வரையிலும் பெரும் நிறுவனங்களுக்கு 1,000,000 வரையிலும் அபராதம் விதிக்க அல்பர்டா திட்டமிட்டுள்ளது. ஈரான் மீது புதிய தாக்குதல்களை தொடுப்பதா அல்லது பேச்சுவார்த்தை மூலம் ஒரு உடன்பாட்டை தொடர்வதா என்பதில் ஒன்றை அமெரிக்கா தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறினார். இந்த மோதல் மிக விரைவில் முடிவுக்கு வரக்கூடும் என்றும் அவர் குறிப்பிட்டார்.
2: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
1: மனத்தியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 20 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 25 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 14 பாகையிலும் தற்பொழுது மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் 30% காணப்படுகின்றன. இன்றைய பொழுது மழைக்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன. நாளைய காலை பொழுது மழைக்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன. நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 19 பாகையிலும் நாளைய மறுதினம் சனிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 18 பாகையிலும் வரும் ஞாயிற்றுக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 21 பாகையிலும் வரும் திங்கட்கிழமை 14 பாகையிலும் செவ்வாய்க்கிழமை 14 பாகையிலும் காணப்படுகின்றது.
0: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
5: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 6477992393. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

இன்று நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் பிறந்த தினமாகியால சிவாஜி கணேசன் அவர்களுக்கு சிலை வந்து சென்னை மெரினா கடற்கரையில் காமராஜர் சாலையில் 2006 ஜூலை 21 அன்று அப்போதைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் கருணாநிதியால் திறந்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பேசிய கருணாநிதி, நான் எழுதிய கவிதை வரிகளுக்கும் வசனங்களுக்கும் உயிர் கொடுத்தவர் தமிழனாக வாழக்கூடியவர், தான் ஏற்றி நடிக்கும் கதாபாத்திரங்களுக்கு உயிரூட்டியவர், என் அருமை தோழர், எனதாருயிர் தோழர் என்றும் என்னுள்ளே உறைந்திருப்பவர் சிவாஜி கணேசன் என்றும் குறிப்பிட்டதோடு, எனது நண்பரின் சிலை மட்டுமே இங்கே அமையாது போயிருக்குமே ஆனால் நானே இங்கே சிலையாகி இருப்பேன் என்று நெகிழ்ச்சியாக குறிப்பிட்டார். மேலும் தமிழகத்தின் மதுரை, தஞ்சாவூர் மற்றும் புதுச்சேரி ஆகிய பல இடங்களிலும் சிவாஜி கணேசனுக்கு சிலை அமைக்கப்பட்டுள்ளது. ஒளிக்கேற்கும் பாடல் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான பாசமலர் திரைப்படத்திலிருந்து பாலமுருக கிருஷ்ணாவின் குரலில்

0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165.
1: சிவாஜி கணேசனின் சாதனைகளை நாங்கள் போற்றும் வகையில் 2017 தமிழக அரசால் சிவாஜி கணேசன் மணிமண்டபம் அமைக்கப்பட்டது. இந்த நினைவிடம் தமிழக அரசின் பொதுப்பணித்துறையால் 2017 2,80,00,000 செலவில் கட்டப்பட்டதாகும். இந்த நினைவிடமானது 28,300 சதுர அடி அளவில் பரந்து கிடக்கின்றது. இந்த கட்டடமானது திராவிட பாணி கட்டடக்கலையில் கட்டப்பட்டு குவி மாடங்களால் அழகு சேர்க்கப்பட்டதாகும். அடுத்து சி, உங்களுடைய 10-10 நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்று 1வது இடத்தை பிடித்த திரைப்படமான வசந்த மாளிகை திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவனுடைய இசையமைப்பில், கண்ணதாசனுடைய வரிகளில், TMS-னுடைய குரலில்.
2: குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம், அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம். ஆனால் இருப்பதோ ஒரு மனது, நான் என்ன செய்தேன், என்ன செய்தேன்.

0: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
1: சிவாஜி கணேசனுடைய அரசியல் வாழ்க்கையை பற்றி நாங்கள் பார்க்க வேண்டுமானால், 1955 திராவிட இயக்க அரசியலில் ஈடுபாடு கொண்டிருந்த இவர் 1961 முதல் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து செயற்பட்டார். பெருந்தலைவர் காமராஜர் மீது அதீத பிரியம் கொண்டவர் 1982 நாடாளுமன்றம் மேலவை உறுப்பினரானார். 1987 காங்கிரஸ் கட்சியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளை தொடர்ந்து அதை விட்டு விலகி தமிழக முன்னேற்ற முன்னணி என்ற புதிய கட்சியை தொடங்கினார். 1990 ஜனதா தளம் கட்சியின் முதல் தமிழக தலைவரானார். அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்று முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான வசந்த மாளிகை திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவனுடைய இசையமைப்பில் கண்ணதாசனுடைய வரிகளில் சுசீலாவின் குரலில்

0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்டிங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: விடுதலை போராட்ட வீரர்களின் வீடங்களை ஏற்றி நடத்த சிவாஜி கணேசன், சுதந்திரத்துக்காக பாடுபட்ட கட்டபொம்மன், வானா ஊனா சீனா போன்ற தேச தலைவர்களின் பாத்திரங்களை ஏற்று திறம்பட நடிக்கச் செய்தார். 1959 வெளியான வீரபாண்டிய காட்டப்பொம்மன் படத்தில் நடித்ததற்காக ஆப்பிரிக்க தேசிய ஆசிய திரைப்பட விழாவில் கோயிரோ 1960 சிறந்த நடிகருக்கான விருது வழங்கப்பட்டது. கப்பலோட்டிய தமிழன் திரைப்படத்தில் வானா ஊனா சிதம்பரம் பிள்ளையாகவும், ராஜபாட் தங்கதுரை படத்தில் பகவத் சிங் திருப்பூர் குமரன் போன்றவோரின் வேடங்களில், சினிமா பைத்தியம் படத்தில் வாஞ்சிநாதனாகவும் நடித்து திரைப்படங்களின் மூலம் சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை மக்களுக்கு உணர்த்தினார். உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்று முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான வசந்த மாளிகை திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவனுடைய இசையமைப்பில் கண்ணதாசனுடைய வரிகளில் TMS மற்றும் சுசீலாவின் குரலில்

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com. உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
1: நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் புராண படங்களிலும் நடித்துள்ளார். நிறைய புராண கதாபாத்திரங்கள் மற்றும் கடவுளின் கதாபாத்திரங்களில் தோன்றி நடித்துள்ளார். திருவிளையாடல் திரைப்படத்தில் சிவபெருமானாக நடித்த போது சிவபெருமானுக்கே உருவம் கொடுத்தவர் சிவாஜி கணேசன் என்று மக்களால் புகழ் பெற்றவர். சரஸ்வதி சபதம் திரைப்படத்தில் நாரதராகவும், திருவருட்செல்வர் திரைப்படத்தில் சேக்கிழார் சுந்தரமூர்த்தி நாராயணர், திருநாவுக்கரசு நாயனார், திருக்குறிப்பு தொண்டர் நாயனார் போன்ற நாயன்மார்களின் வேடங்களிலும் நடித்து புகழ் பெற்றார். மேலும் கந்தன் கருணை திரைப்படத்தில் வீரபாகுவாகவும், திருமால் பெருமை திரைப்படத்தில் பெரியாழ்வார் தொண்டரப்பொடி ஆழ்வார், திருமங்கி ஆழ்வார் போன்ற ஆழ்வார்களின் கதாபாத்திரங்களும் தத்துரூபமாக தனது நடிப்பை வெளிப்படுத்தினார். சம்பூர்ண ராமாயணம் படத்தில் பரதனாக நடித்தார். அத்திரைப்படத்தை பார்த்த மூத்தறிஞர் ராஜாஜி அவர்கள் நான் பரதனை கண்டேன் என்று பாராட்டினார். அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடலான உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற திரைப்படம் வசந்த மாளிகை திரைப்படத்திலிருந்து கே வி மகாதனவனுடைய இசையமைப்பில் கண்ணதாசனுடைய வரிகளில் TMS மற்றும் LRS விரையின் குரலில்.
2: ஒரு கிண்ணத்தையே

ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன், பல எண்ணத்தில் நீந்துகின்றேன். ஏன் ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன்?

சம்பந்தம் ஏதும் இல்லை என்ற சக்கரம் சுற்றுதடா, அதில் நான் சக்கரவர்த்தியடா. ஒரு கிண்ணத்தை

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
1: சிவாஜி கணேசன் குடும்ப மற்றும் சமூக திரைப்படங்களில் நிறைய நடித்தார். பாவரிசை படங்கள் எடுப்பவர் என்று போற்றப்படும் இயக்குனர் பீப் சிங் சிவாஜியை வைத்து இவர் இயக்கிய பல படங்களின் முதலெழுத்து பா என்றே ஆரம்பிக்கும். இவர்களின் கூட்டணியில் வந்த முதல் திரைப்படம் ராஜா ராணி. பின்னர் பதிபக்தி, பெற்ற மனம், படிக்காத மேதை போன்ற பல படங்களை பீப் சிங் இயக்கினார். இவரது இயக்கத்தில் வெளிவந்த பாக பிரிவினை திரைப்படம் 1960 சிறந்த தமிழ் திரைப்படத்துக்கான தேசிய விருது பெற்றது. 1961 வெளியான பாசமலர், பாவமன்னிப்பு, பாலம் பழமும் என மூன்று படங்களும் பாவரிசை படங்களாகும். சிவாஜி பீப் சிங் கூட்டணியில் அமைந்தன. மூன்று படங்களும் ஒன்றுக்கொன்று சம்பந்தம் இல்லாமல் வெவ்வேறு கதைக்களங்கத்துடன் வந்து ரசிகர்களின் ஏகோபித்த வரவேற்பை பெற்றிருந்தன. அண்ணன் தங்கை பாசத்துக்கு உதாரணமாக இன்றும் பாசமலர் திரைப்படம் திகழ்கின்றது. பாவமன்னிப்பு திரைப்படத்தில் இஸ்லாமிய இளைஞராகவும், பாலம் பழமும் திரைப்படத்தில் மருத்துவராகவும் தனது சிறந்த நடிப்பு திறனை சிவாஜி கணேசன் வெளிப்படுத்தியிருப்பார். மேலும் சிவாஜி பீப் சிங் கூட்டணியில் வெளிவந்த பார்த்தால் பசி தீரும், படித்தால் மட்டும் போதுமா, பந்த பாசம், பார் மகளே பார், பச்சை விளக்கு போன்ற படங்கள் பெரிய வெற்றியை பெற்றிருந்தன. அடுத்து அளிக்கவிருக்கும் பாடல் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற திரைப்படமான வசந்த மாளிகை திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவனுடைய இசையமைப்பில் கண்ணதாசனுடைய வரிகளில் TMS இன் குரலில்.

여러분!

உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.

சிவாஜி கணேசன் அவர்கள் பிற நட்சத்திரங்களுடன் இணைந்தும் நடித்திருப்பார். தாம் ஒரு முன்னணி கதாநாயகனாக இருந்த போதும் பிற நட்சத்திரங்களுடன் இணைந்து நடிக்க சிவாஜி தயங்கியவர் அல்லர். சிவாஜி கணேசன் முதன்மை பாத்திரம் ஏற்றிருந்த பல படங்களில் பாசமலர், பாவமன்னிப்பு, பார்த்தாளை பசி தீரும், வீரபாண்டிய கட்டப்பமன் போன்ற படங்களில் ஜெமினி கணேசன் நடித்துள்ளார். மேலும் சிவாஜியுடன் மேஜர் சுந்தர்ராஜன் பல குணச்சித்திர வேடங்களிலும் நடித்திருந்தார். சிவாஜி கணேசன் கூண்டுக்கிளி எனும் ஒரு திரைப்படத்தில் மட்டுமே எம்ஜிஆருடனும் இணைந்து நடித்திருந்தார். அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் கண்ணன் அவர்கள் விரும்பி கேட்ட திருவிளையாடல் திரைப்படத்திலிருந்து, பாலமுருக கிருஷ்ணாவின் குரலில்.

மரிக ரிமக மரிக சரி நிதா சரி நிதா சரி நிதா சரி நிதா சரி நிதா

அமைத்துக் கொள்வது இவரின் தனி சிறப்பாக இருந்தது. வளைபாண்டிய ஆலயமணி குலமகள் ராதை இருவர் உள்ளம் புதிய பறவை ஆண்டவன் கட்டளை சாந்தி பழனி மோட்டார் சுந்தரம் பிள்ளை செல்வம் நெஞ்சிருக்கும் வரை தில்லான மோகனாம்பாள் உயர்ந்த மனிதன் தங்க சுரங்கம் தெய்வ மகன் சிவந்த மண் எங்க மாமா வியட்நாம் வீடு அங்கிருந்தோ வந்தாள் சொர்க்கம் ஷவாலி சமாளி ஞான ஒளி பட்டிக்காட பட்டணமா வசந்த மாளிகை பாரத விலாஸ் கௌரவம் ராஜப்பா ரங்கதுரை போன்ற திரைப்படங்களில் மற்றும் பல படங்களில் இவரது உணர்ச்சி பூர்வமான நடிப்பாக பேசப்பட்டிருந்தவை. அதேபோல் நகைச்சுவை திரைப்படங்களிலும் கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி சபாஸ் மீனா பலே பாண்டியா ஊட்டி வரை உறவு கலாட்ட கல்யாணம் மூன்று தெய்வங்கள் சுமதி என் சுந்தரி எமனுக்கு எமன் போன்ற திரைப்படங்களிலும் இவரின் நகைச்சுவை நடிப்புக்காக போற்றப்பட்டிருந்தவை. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் நீயர் சிவலிங்கமையா அவர்கள் விரும்பி கேட்ட இதய கனி திரைப்படத்திலிருந்து TMS மற்றும் சீர்காழி கோவிந்தராஜன் மற்றும் ஜானகியின் குரலில்

0: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 2892217162 2892217162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
1: தொடர்ந்து நாங்கள் இப்பொழுது வரலாற்றில் இன்றைய நிகழ்வுகள் கொஞ்சம் பார்த்துக்கொண்டு நாங்கள் தென்றம் கலைக்கல் நிகழ்ச்சியுடன் இணைந்து கொள்வோம். வரலாற்றில் இன்றைய நிகழ்வுகள் பற்றி பார்க்கும் பொழுது இன்றைய நாள் வந்து உலக முதியோர் தினமாகவும் உலக சைவ உணவாளர்கள் தினமாகவும் தென்கொரியாவின் இராணுவ தினமாகவும் சிங்கப்பூர் நாட்டின் குழந்தைகள் தினமாகவும் இந்திய அஞ்சல் துறை ஏற்பட்ட நாளும் 1854 ஆண்டு அக்டோபர் மாதம் 1 தேதி என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் ஆந்திர மாநிலம் உருவாக்கப்பட்ட நாளும் 1953 ஆண்டு அக்டோபர் மாதம் 1 தேதி என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் உலகின் முதல் தபால் அட்டை ஆஸ்திரேலியாவில் வெளியிடப்பட்ட நாள் 1869 ஆண்டு அக்டோபர் மாதம் 1 தேதி என்பது குறிப்பிடத்தக்கது. உலக முதியோர் தினம் வந்து மருத்துவ வசதி மற்றும் கல்வி அறிவால் மனிதனின் சராசரி ஆயுட்காலம் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. இதனால் உலகளவில் முதியவர்களின் எண்ணிக்கை வந்து அதிகரிக்கிறது. முதியவர்களின் அதிகரிப்பால் ஏற்படும் சவால்களை கவனத்தில் கொண்டு பல திட்டங்களை உருவாக்க வேண்டியுள்ளது. முதியவர்கள் மீது கவனம் செலுத்த உலக முதியோர் தினம் 1991 ஆண்டு முதல் கொண்டாடப்பட்டு வருகின்றது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் உலக சைவ தினம் வந்து தாவரங்களில் இருந்து பெறப்படும் உணவுப் பொருட்களை சைவ உணவு என்கின்றோம். வட அமெரிக்காவின் சைவ கழகம் 1977 ஆண்டில் இத்தினத்தை அறிவித்தது. இதனை 1978 ஆண்டில் சர்வதேச சைவ ஒன்றியம் அங்கீகரித்து மகிழ்ச்சி கருணை மற்றும் சைவ வாழ்வை மேம்படுத்தும் நோக்கில் இத்தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அதேபோல் இன்றைய நாள் வந்து மிக முக்கியமான ஒரு நாளாகவும் தேசிய இரத்த தான தினமாகவும் கொண்டாடப்படுகின்றது. இரத்தம் மனிதனின் வாழ்க்கையில் மிகவும் உயரிய பங்கு வகிக்கின்றது. இரத்தத்திற்கு மாற்று எதுவும் கிடையாது. விபத்துகளில் சிக்குவோருக்கு அதிக இரத்த இழப்பு ஏற்படுகின்றது. அதேபோல் அறுவை சிகிச்சை செய்து கொள்வோருக்கும் பிரசவிக்கும் தாய்மார்களுக்கும் இரத்த இழப்பு ஏற்படுகின்றது. இவ்வாறு பாதிக்கப்பட்டவர்களின் உயிரை காப்பாற்ற உடனடியாக இரத்த தானம் செலுத்தப்பட வேண்டி இருக்கின்றது. ஒவ்வொரு 2 வினாடிக்கும் யாரோ ஒருவருக்கு இரத்தம் தேவைப்படுகின்றது. இத்தினத்தை இரத்த தானம் மூலம் பெற வேண்டி உள்ளது. குறிப்பாக ஒவ்வொரு நாளுக்கும் சுமார் 38,000 மேற்பட்ட இரத்த கொடையாளிகள் தேவைப்படுகிறார்கள். மனித நேயத்துடன் இரத்த தானம் செய்து உயிரை காப்பாற்ற வேண்டும். இரத்த தானம் செய்ய வேண்டிய அவசியத்தையும் ஆர்வத்தையும் தூண்டி விழிப்புணர்வை ஏற்படுத்த ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் 1 தேதி அன்று தேசிய இரத்த தான தினமாக அனுசரிக்கப்படுகின்றது குறிப்பிடத்தக்கது. ஒளிக்கேற்கும் பாடலை தொடர்ந்து நாங்கள் இன்றும் கலக்க நிகழ்ச்சியுடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். ஒளிக்கேற்கும் பாடல் நேயர் கலியுக வரதன் அவர்கள் விரும்பிக்கட்ட சுமதி என் சுந்தரி திரைப்படத்திலிருந்து SPB மற்றும் வசந்தாவின் குரலில்.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: நான்கு மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: இதுவரை நேரமும் நீங்கள் கொஞ்சம் ஏஜான ஒரு உணர்வை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கும் ஏனென்றால் அது மாதிரியான ஒரு பாடல்கள் தான் நீங்கள் இதுவரையும் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். ஆனால் இனி நீங்கள் ஒரு மணி வரை நீங்கள் உங்களுடைய ஏஜை வந்து நீங்கள் குறைக்க போகிறீர்கள். குறைந்தது ஒரு 10 வயதாவது நீங்கள் குறைந்திருப்பீர்கள். சில பேர் வந்து 50 வயது குறைகிறார்களும் இருப்பீர்கள். அப்படி உங்களுடைய வயசை நீங்கள் குறைக்க போகிறீர்கள் ஏனென்றால் உங்களுக்கு நாங்கள் தரப்படுகின்ற தலைப்பு வந்து உங்களுடைய அந்த டீனேஜ் பருவத்தில் நீங்கள் செய்த குறும்புத்தனமான விடயங்கள். அது வந்து பலவிதமான குறும்புத்தனங்கள் இருக்கும். அந்த குறும்புத்தனத்தை நீங்கள் இப்பொழுது கூட நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் உங்களுடைய மனதில் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வரும். அது நீங்கள் வந்து உங்களுடைய நண்பர்களிடம் சொல்வீர்கள், அல்லது உங்களுடைய குழந்தைகளிடம் பகிர்வீர்கள், அதே மாதிரி உங்களுடைய பேர குழந்தைகளிடம் சொல்வீர்கள். அப்படியான உணர்வுகள் வந்து உங்களுடைய உங்களை அறியாமலே அது உங்களுடைய முகத்தில் அவ்வளோ ஒரு பொலிவை கொண்டு வரும். அப்படியான ஒரு பொலிவை தான் நாங்கள் இப்போ இந்த நிகழ்ச்சியில் கொண்டு வர போகிறோம். பார்க்கலாம், உங்களுடைய டீனேஜ் பருவத்தில் நீங்கள் செய்த குறும்புத்தனங்களை நீங்கள் இப்போ கதைக்கலாம் வாருங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4 1 6 6 4 4 6 2 2 2.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: அழைப்பில் இருக்கும் நேயர்களை நாங்கள் சந்திக்க போகின்றோம். அழைப்பில் இருக்கும் முதலாவது நேயர், வணக்கம்.
2: வணக்கம் பாஜி, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க செல்வகுமார்?
2: நானும் நல்ல குமார் சாமசம். சிவாஜி கணேசனை பற்றி நல்ல படங்களை பற்றி நல்ல சிறப்பாக சொன்னீங்க. ஒவ்வொரு வேடங்கள்ல நடிப்பார். அந்த நாளையில பார்க்க குறைந்து காத்தான் இருந்தது. மறக்க இயலாது. நீங்கள் ஞாபகப்படுத்தினதுக்கு நன்றி.
1: நன்றி நன்றி. உங்களுடைய வாழ்த்துக்கள் தான் மென்மேலும் அது ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். நன்றி உங்களுடைய வாழ்த்துக்கு. சொல்லுங்கள், உங்களுடைய டீனேஜ் பருவத்தில் நீங்கள் செய்த குறும்பு தினங்கள். இப்போ உங்களுக்கு வயசு குறைய போகுது பாருங்க. இப்போ நீங்கள் டீனேஜ் பற்றி நீங்கள் சொல்ல போனீங்கன்னா உங்களுடைய வயது இப்போ குறைஞ்சிடு.
2: டீனேஜ் அந்த பருவத்தில்
1: நான் சொன்னதே உங்களுடைய முகத்தில் ஒரு சிரிப்பு வந்திருக்கு கண்டிப்பாக.
2: நாங்கள் டீனேஜ் பருவத்தில் படிக்கிற காலத்தில் ஸ்விம் பண்ணுறது போய் குளங்களில், அப்போ குளத்தில் ஸ்விம் பண்ணக்குள்ள நீ சுழிக ஓடி போய் ஆக்களை பிடிக்கிறது, அப்படி ஓடி இதழ் செய்கிறோம் நாங்கள். இந்த குதிக்கிறது மேலேருந்து அந்த குட்டுக்கரணம் அடிக்கிற மயில் ரெண்டு குட்டுக்கரணங்கள் அடித்து விழுகிற அப்படியான எல்லாம் செய்கிறது பழக்கிறது வருமா மாஸ்டர்களால் இருந்தவர் அது பழக்கிறார். அப்படியானதெல்லாம் செய்திருக்கிறோம். அடுத்தது இந்த தீபாவளி டைமில் வேண்டுகள் இருக்கு. தீபாவளி டைம்ல அப்ப அந்த சீனா வடி இருக்கு தானே, மான் மான் மேற்கொண்டு வடி இருக்கு, அது சரியான சத்தம். அப்ப ஒரு 9:30 போல போறது நாங்கள் 4-5 பேர் இருக்கிறோம். அப்படி போய் சைக்கிள்ல போய் ஓடிய குளத்திய தெரிஞ்சாக்கள் இந்த வீடுகளுக்கு போட்டுட்டு போறோம்.
1: அது இந்த வீடுகளுக்கு வந்து உங்களுடைய நண்பர்களுடைய வீடுகளா இல்ல நண்பிகளுடைய வீடுகளா?
2: வீடுகள் தெரியும்
1: தான்.
2: அப்ப அவங்க சொல்லுவாங்க, மச்சம்பாயால போய் போட்டு கொண்டு போவோம். அப்பதான் தெரிஞ்சாங்கள் இந்த வீடுகளுக்கு போடுற, அதுவும் ஒரு பண்
1: தான்.
2: படங்கள் பார்க்க போறது எல்லாரும் சேர்ந்து படம் பார்க்க போவோம். சைக்கிள் அப்படி வெம்பலா இருக்கும். கோயில்களுக்கு தேர்தீதம் கொண்டா போறது, சென்னை கோயில் தேர்தீதம்.
1: என்ன சுவாமி கும்பிட போனீர்களா அல்லது சும்மா
2: சுவாமி கும்பிடுறையும் பார்த்து முஸ்பாத்தி
1: தான்.
2: எல்லாரும் அப்படித்தானே வரணும். பொண்களும் அப்படித்தான் வருது, ஆண்களும் அப்படித்தானே வரும். அந்த வயது அப்படி ஒரு பண்ணா எல்லாம் செய்து நாங்கள் இப்ப நினைக்க சிரிப்பா கிடக்கு. இப்ப நாங்கள் அப்படியான வேற விலகி போறோம்.
1: என்ன
2: அந்த வயதுல அப்படி ஒரு டீனேஜ் ஆண்டது வித்தியாசம்
1: தான்.
2: எல்லா விளையாட்டுகள் கிரிக்கெட் அதுகள் எல்லாம் விளையாடினாங்க. அப்படி அந்த ஏஜ்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் மறக்கல.
1: கண்டிப்பாக உங்களுடைய உலக வாழ்க்கையில வந்து உங்களுக்கு அந்த கூடுதலான மகிழ்ச்சியான தருணம் அந்த டீனேஜ் பருவமாக இருந்ததா அல்லது அதுக்கு மேற்பட்ட ஒரு பருவமாக இருந்ததா?
2: டீனேஜில் ஒரு விதமானது மேலே வரக்குள்ள தெரிந்த கல்யாணங்கள் கட்டுற டைம், அது ஒரு சந்தோஷம், அது மறக்க இயலாதுகளெல்லாம் அந்த அனுபவிச்சதை வச்சுக்கொண்டு உப பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிறது. அப்ப அந்த நேரம் அப்படி செய்தாட்டு அப்ப அதை மறக்கிறது பிரச்சனைகள் வந்தா.
1: நீங்க செய்த குடும்ப தினங்களை உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்க சொல்லி இருக்கிறீங்களா?
2: நாங்கள் முந்தைய வீட்டுக்கு லேட்டா தான் வருவோம். இந்த அட்வான்ஸ் படிச்சா போல எங்களோட நின்றுட்டு விட்டவர ரொம்ப 10 மணி அப்படி வந்துடுவோம். ஆனா இப்ப நிக்கிறவங்க பொங்கல் வாழறது லேட் தானே. 11:30 நான் சொல்றது நீங்கள் எங்களை வந்துட்டீங்களடா என்று சொல்றேன். அப்படி அவங்க ஃப்ரெண்டுகளோட போய் வர லேட் ஆகிறது ஓகே.
1: அவர்களுக்கு காலை இரவாகவும் இரவு காலையாகவும் இருக்கும்.
2: நீங்க இங்க இருந்தபடியே உங்களுக்கு விளங்கிட்டு நன்றி. மெத்தாக்கள்
1: நன்றி. அழகான தருணங்களை கொண்டு வந்ததுக்கு நன்றி.
2: நன்றி நன்றி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
2: ஓ வணக்கம். நாங்க அந்த வசந்த மாளிகை பாடல்களை கொண்டு வந்தது எனக்கு அன்றுதான் நான் எஸ்எஸ்சி பாஸ் பண்ணி ஏழு புக்ஸ் வாங்கிட்டு அன்றுதான் இந்த படம் ரிலீஸ்.
1: அப்ப உங்களுடைய வயசு நாங்க கண்டுபிடிச்சிருவோம்.
2: என்ன பார்த்தாலே இந்த இருக்கு மாசம் வரும் இந்த கலர் இருந்த மாதிரி. ஆனா 15 வயது சரியா பாடல்களை போட்டதுக்கு நன்றி.
1: நன்றி நன்றி. வார்த்தைகளுக்கு மிக்க நன்றி. சொல்லுங்க.
2: எனக்கு திருப்பி பார்க்கக்குள்ள எனக்கு தெரிஞ்சதும் ஒன்றையோடு தான் லுக் அடிக்கிறது தான் எனக்கு தெரியும். குறும்பு எனக்கு தெரியாது. நான் சைனாஸில் படித்தேன். அப்போ ஆண்டு எஸ்எஸ்சி புக் எஸ்எஸ்சி பாஸ் பண்ணிட்டு எனக்கு புக் வாங்கி கொண்டு வெளிக்கிட்டத்தோட பிறகு துண்டுக்குழி வேம்பட்டி சிங்கிள் லேடிஸ் அப்படி குடி கேர்ள்ஸ் காலேஜ் அப்படித்தான் எனக்கு தெரியும். வேற ஒரு இடமும் எனக்கு தெரியாது. ஓன்லி கேர்ள்ஸ் காலேஜ் ஆன்லி
1: கேர்ள்ஸ் காலேஜ் மட்டும்தான் தெரியும். பாய்ஸ் ஹைஸ்கூல் தெரியாது.
2: ஒரு எனக்கு என்ன
1: உங்களுக்கு
2: நாங்க வேம்படி சுண்டுக்குழி கான்வென்ட் அதுக்கள் தான் நாங்க பார்ப்போம். அப்படி என்றால் அந்த சகோதரங்கள் தான் நீளம் சகோதரிகளை மற்றமா வீட்டை கொண்டு போய் வாரது குளிர்றது அதான் எங்கள் தோழி எல்லாரையும் கொட்டிட்டு வாரது. மற்ற ரோசா பூக்கள் இருந்தால் அந்த ரோசா பூ வீடுகளிலும் கொஞ்சம் பற்றி பார்க்கறது கொள்றது அப்படி. ஆனால் குடும்பத்தனம் என்றால் என்னை பொறுத்தவரை எனக்கு நிறைய பேர் லெட்டர் தந்திருக்கின்றன. இடங்களில் இருக்கக்குள்ள இந்த கடிதம் வாசிக்கிறது என் அம்மா தான். என்னுடைய அம்மாவும் அப்பாவுங்கள் எல்லாம் மாதிரி ஜானுபதிய அவ்வளவே நான் படுத்திருக்கா என் அம்மா இன்னென்ன கேர்ள் இன்னென்ன மாதிரி எழுதியிருக்கேன். இந்தியா அம்மா தான் எனக்கு வாசிக்கிறவர் எல்லாம் இவ்வளோ கட்டு கொள்ளது ஒரு பத்து கேர்ள்ஸ் அவரு வீட்டை கூட்டு பண்ணி காட்டியிருக்கேன் அம்மாட்ட. எதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்காண்டு. ஆனால் நான் இப்போ மேரி பண்ணி இருக்கிற என் வைஃபை வந்து நேற்று தான் பார்த்தேன். வாங்கிப்போம் நாளைக்கு வந்து தோக்க கொடுக்க முடியும் யோசிச்சேன். ஆனால் இன்றைக்கே வெளிக்கிட வேண்டி வந்துட்டு இன்றைக்கே நான் இலங்கையை பற்றி வலிக்கிட்ட மாறி வந்துட்டு. ஆனால் நான் வலிக்கிறது சரியா ஒரு 11 வருஷம் 12 வருஷத்துக்கு பிறகு அதே கேர்ள் தான் இன்றைக்கு இந்த வைஃபா இருக்கான். நான் பார்த்துட்டு கிடைக்கவே இடம் ஒன்றும் இல்லை. ஆனால் கல்யாண் லவ் பண்ணுவ மட்டும் யோசிச்ச கேர்ள் இன்றைக்கு இந்த வாய்ஃப் ஏண்டா அழகாயும் தாய்லாயும் இருக்கிறான்.
1: நீங்களே சொல்ல
2: மீரா சொல்லிக் கொண்டே இருக்கிறவா என்ன போயிட்டு 50 வயது என்னோட மீரா கேட்க மாட்டா இந்த கிளாஸ்ல இருப்பா. ஆனால் என்னை பார்த்தவைக்கு தெரியும். என்னை பார்த்த உடனே காதல் வரும். நீங்க காட்டிலே கண்டால் தெரியும். நன்றி. வணக்கம்.
1: நல்லது நல்லது. நன்றி. இணைந்து சிறப்பித்தமைக்கு மிக்க நன்றி.
2: வணக்கம்.
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயரை நாங்கள் சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் ரோஜி. நான் சிவன்.
1: எப்படி இருக்கிறீங்க சிவன்?
3: நல்ல மகிழ்ச்சியாக
1: இருக்கீங்க.
3: நன்றி.
1: அழைத்தமைக்கு நன்றி. சொல்லுங்கள் உங்களுடைய டீனேஜ் பருவத்துல நீங்கள் செய்த குறும்புத்தனங்கள் அதைகளை சொல்லுங்கள்.
3: இல்ல குறும்புத்தனம் என்று அப்படி என்ற நான் வைத்தீஸ்வரம் படித்தேன் யாழ்ப்பாணத்துல. அப்ப எங்கட வீட்டுல கொஞ்சம் எங்கட ரிலேட்டிவ் பிள்ளைகள் எல்லாரும் படித்தவைகள். அப்ப நான் எனக்குள்ளேயே ஒரு கண்ட்ரோல் வந்து வச்சிருந்தேன். என்னன்னா 7 மணிக்கு முதல் எல்லாரும் கேட்டீங்கல்ல மாதிரி என்று சொல்லி, அதே மாதிரி ஒரு நான் 7 மணிக்கு முதல் நீங்க எங்க போறீங்களோ எங்க வாரீங்களோ டியூஷனுக்கு போகல டியூஷனுக்கு போகலாம் அங்க போகலாம் இங்க போகலாம். ஆனா 7 மணிக்கு முதல் வீட்டுக்கு என்டர் ஆகிடணும் அப்படி ஒரு கட்டுப்பாடு வச்சிருந்தேன். அதே மாதிரிதான் இப்பயும் இருக்கு. அப்படி நானும் டியூஷனுக்கு போறேன்னா அப்ப போயிட்டு போண்டுட்ட போறேன், போட்டு 6 மணிக்கு முடிஞ்ச உடனே 6, 6, 10, 11, 20 முதல் வீட்டுல நிப்பேன். அப்படி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுட்டு அப்ப அதே மாதிரிதான் என்ன என்ன அந்த இப்ப வந்து சொல்ல அந்த பிரின்சிபல் தான் எங்கட வீட்டை எனக்கு பேர் அப்படித்தான் எல்லாரும் அது எனக்கு வயசுக்கு மூத்த வயதாக இருக்கலாம் ஆனா கீழே இருக்கிறவையாவது இருக்கலாம் ஆனா அப்படித்தான். அதால தன கூவங்களை சம்பாதிச்சிருக்கிறேன், சில நல்ல பேர்களை சம்பாதிச்சு.
1: ஆனால் ஆனால் இப்பொழுது காலகட்டத்துல குழந்தைகள் வந்து அந்த டைமுக்கு எல்லாம் வருவார்களா?
3: வரணும் என்ன
1: அது தானே பெரிய பிரச்சனை.
3: அது என்ன இரவு 2 மணிக்கு குழம்பி எங்கேயோ போயிட்டு வந்து இன்னும் இருப்போம்
1: என்ன கண்டிப்பா.
3: அப்ப அது அதுகளை பாக்கலாம் என்ன தலைகளா இருக்க மாதிரி இருக்கும்
1: என்ன
3: கால் மாட்டுக்கும் தலை மாட்டுக்கும் வித்தியாசம் தெரியாத மாதிரி வாழ்க்கை.
1: ஆமா, ஆனால் இப்பொழுது நீங்க அதை ஜோசித்தாலுமே அந்த பழைய நினைவுகள் வரும் பொழுது உங்களை அறியாமல் ஒரு முகத்தில் ஒரு சிரிப்பு வருவதல்ல
3: புரியல.
1: நீங்கள் இப்பொழுது கூட உங்களுடைய பழைய காலத்துல அந்த உங்களுடைய டீனேஜ் பருவத்துல நீங்க செய்த குடும்பத்தினங்களான விடயங்களை நீங்க ஜோசிக்கும் பொழுது இப்ப கூட உங்களுடைய மனதுல வந்து உங்களுடைய முகத்தில் அவ்வளவு ஒரு பொலிவு இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை உணர்ந்திருக்கிறீர்களா?
3: ஓ என்னண்டா, அது ஒரு ஒரு ஒரு இன்சிடென்ட் உண்டு. அந்த என்ன தென்னம்பிள்ளையில பாளையில இருந்து வர குறும்ப இருக்குல்ல, குறும்பட்டி சொல்லுவேன், அது பயங்கர கயரா இருக்கும் என்ன யூனிஃபார்ம்ல பட்டா அத அத பாதிய வட்டி போட்டு கொண்டு போய் இந்த ஏப்ரல் பூலுக்கு வந்து அதுல எழுதி போட்டு இந்த யூனிஃபார்ம்ல இதன்றது அது வந்து சரியான இத அது போகாது அந்த கரை
1: அந்த என்ன தென்னம் இதுல வர அந்த குறும்ப குறும்ப இதாய்
3: குறும்ப குறும்பட்டி.
1: ஆனால் அந்த கலர் தானே தெளிப்பார்கள், கலர் தான் தெளிப்பார்கள்,
3: தெளிப்பா தெளிப்பின மைதான் கூடுதலா தெளிப்பினோம். ஆனா அதுக்கு நாங்க அந்த குறும்பட்டிய பாதிய கட் பண்ணி போட்டு அப்படியே அந்த முதுகிலேயோ அந்த யூனிஃபார்ம்ல கொண்டு ஒட்டி ஒரு கப் படம் வச்சோம்னு சொன்னா அது எப்பயுமே பூவாது அப்படியே இருக்கும். அப்ப
1: அப்படி எல்லாம் குறும்பத்தை செய்திருக்கீங்க?
3: ஓ மற்றது இருக்கான கலால் ரோட்ல நானும் இந்த ஃப்ரெண்டும் வந்து C90 கொண்டாண்டு சொல்லி ஒரு பைக் இருந்தது. அப்ப அந்த மினி பஸ் ஹோல்டர் இருக்கும் அப்ப காலமா ஒரு அலுவலாம் போயிட்டு வரைக்குள்ள மினி பஸ் ஹோல்டர் 2 கேர்ள்ஸ் நின்றவையோ அவைய அந்த மினி பஸ்ஸை மறைச்சவையோ அதுக்கு முதல் முன்னுக்கு நாங்க வந்தடா வேற நாங்க வந்து பைக்கை நிப்பாட்டிட்டு நிப்பாட்டிட்டு கேட்க நிக்கா சென்னை கேட்கல பஸ் போயிட்டு அதுல பேசின பேச்சு என்ன திட்டி தீட்டாதான் இந்த பஸ்ஸை விட்டுட்ட மாட்டேன் சொல்லி அப்படி என்ன வளர்க்கல. ஆனா அந்த
1: அப்படி நிறைய வீர விளையாட்டுகள் எல்லாம் செய்திருக்கீங்க.
3: ஆமா ஆமா அப்படி செய்து வந்திருக்கு.
1: நல்லது நல்லது, அழகான தருணங்களை கொண்டு வந்ததுக்கு மிக்க நன்றி. இணைந்து சிறப்பித்தமைக்கு மிக்க நன்றி.
3: நன்றி நன்றி
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் மடத்த நேயரை நாங்கள் சந்திக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம்
1: வணக்கம், சொல்லுங்கள் எப்படி இருக்கிறீங்க, சாப்பிட்டீங்களா?
4: நாங்கள் பார்த்த படங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்ததுக்கு நன்றி.
1: நன்றி நன்றி. உங்களுடைய வாழ்த்து வார்த்தைகளுக்கு மிக்க நன்றி. சொல்லுங்க.
4: என்னுடைய டீனேஜ் பருவம் வந்து நாங்கள் வந்து நிறைய ஜிம்னாஸ்டிக் தான் எங்களை பொழுதுபோக்கு கூட நிறைய எக்ஸசைஸ் செய்வோம். வேப்ப மரத்துல கயிற்ற கட்டி கீழே தூங்குற கயிற்று இருந்து பிடிச்சு இதையும் பிடிச்சா கயிற்ற மட்டும் பிடிச்சு மேல் ஏறி திருப்பி இறங்கும் அப்படி எல்லாம் செய்வோம். வெயிட் எல்லாம் அந்த நாளையில எங்களுக்கு அந்த வெயிட் லிஃப்ட் செய்யறதுக்கு அந்த அந்த அந்த வெயிட் அந்த வளையங்கள் கிடைக்காது. அப்ப நாங்களே சீமந்துல நிறுத்து அந்த பின்னரை மாதிரி வளைவுகள் எடுத்து அது மாதிரி வேற கார்ட்போர்ட்ல வளைச்சு சின்னம் பெருசா செய்து நிறுத்து தான் போடுறது. போட்டு எல்லாம் வெயிட் எக்ஸசைஸ் பண்ணி வச்சு வெயிட் செய்வாள். எப்பவும் உடம்பு ட்ரிம் ஆயிருக்கணும். இதை தவிர நீச்சல், நீச்சல் என்றா கடல்ல ஒரு மைலுக்கு மேல
1: பழக்கம் தான் உங்களுக்கு. அந்த இப்பொழுது கூட இந்த நடைப்பயிற்சியில் ஒரு ஆர்வம்.
4: இப்பவும் இந்த உடம்பு இரும்பு உலான் வச்சிருப்பேன். எனக்கு பிடிக்காதது தொப்பை, தொப்பையும் பிடிக்காது, தொப்பை உள்ளவர்களையும் பிடிக்காது.
1: தொப்பை பிடிக்காதுன்னு சொல்ல வேணா, தொப்பை உள்ளவர்களை பிடிக்காதுன்னு சொல்லிவிட்டீர்கள்.
4: மற்றது நாங்க அந்த டீனேஜ் பருவத்துல இன்னொரு விதம், இந்த அயல்ல உள்ள வீடுகள் எல்லாம் அந்த காலத்துல எல்லாமே வந்து இந்த தென்னங்கீட்டு அதுலதான் பெய்திருப்பார்கள் கூடுகள். அப்ப அதெல்லாம் கூலி உறுதிதான் அவர்கள் அந்த பெய்கிறது. ஆனால் நாங்கள் ஒரு குரூப் இருந்த நாங்கள் 4-5 பேர் ஒரு வீட்டுக்கும் கூலி கொடுக்க விடுறது எல்லாம் நாங்களே பிரியாவிகளுக்கு சிரமதானம் மாதிரி செய்து கொடுக்கறது. இதை தவிர அவர்கள் வீட்டு கிணறுகள் அமைப்பது எல்லாவிலையும் செய்வோம்.
1: ஏரியாவில் இருக்கிற எல்லாருடைய வீடுகளுமா அல்லது உங்களுடைய
4: எங்கட லேன் பக்கத்துல உள்ள எல்லா வீடுகளும் நாங்கள் தான் செய்யறோம். அது உரிமையோட கூப்பிடுவார்கள். வெளும் கொட்டி இருக்கு அதுல, அதுல ஏறி வைத்து கொடுப்போம். திருமண வீடா இருந்த பூப்பனிட்ட விழாவா இருந்த எந்த வீட்டிலும் எல்லா வேலையும் நாங்கள் தான் முன்னெடுத்துக் கொண்டு செய்வோம். அந்த பலகாரம் சொல்றவரி அதெல்லாம் மெற்றவை செய்வோம். இந்த சோடனைகள் எல்லா வேலையும் நாங்கள் தான் செய்வோம். அப்படி ஒரு குரூப் நாங்கள் இருந்தாங்கள். எங்கட வாழ்க்கையில டீனேஜ் பருவத்துல நாங்கள் கொஞ்சம் காசு கொலெக்ஷன் எடுத்த போக நாங்கள் பாடுபட்டு சில வேலைகளை சம்பளம் சம்பளத்தோட செய்து அந்த சம்பளத்தை எடுத்து ஒரு வாஜி வேலை
1: கட்டினாங்க.
4: இதை தவிர தில்லுமுல்லும் இருக்குது. தில்லுமுல் என்றால் எங்களே இந்த இளநி விடுங்கிற பழக்கம் இருக்கு, கல்ல இளநி. அது வந்து அது இன்னொரு ரத்தத்துல பூர்ணமாக ஒரு நாளைக்கு 4 இளநி குடிக்காமல் தூக்கம் பெறாது.
1: அந்த நல்ல இளநி எப்படி கண்டுபிடிக்கிறது? நல்ல இளநியை நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க?
4: அது குடிக்க தெரியும் தானே. செவ்வளனியை கண்டா விட மாட்டோம், பச்சை தாயை கண்டா விட மாட்டோம், மற்றவத்தை மற்ற அதுவும் கிடைக்காத காலங்களில் மற்ற மரங்களையும் அந்த பருவம் தெரியும் தானே எங்களுக்கு. நல்லா கீழே வந்தா அது முத்தல் தேங்க, மேலே இருந்து இறைக்குள்ள தெரியும் அது இளநி பருவம். இந்த வலுவல் வச்சிருக்குன்ட்டுலாம் தெரியும். அப்ப நாங்கள் கயிறு கொண்டு போய் கட்டி நான் தென்னமரத்துல பண்ண அப்படி வருவேன், குரங்கவிட வேகமா வருவேன். நந்தி ஏறி அதை இறக்கி அதை கொடுத்து அயலில் உள்ள கண்ணு பெண்களுக்கு எல்லாம் கொடுப்போம். அயலில் உள்ள பெண்களுக்கு எல்லாம் கொண்டு வந்து
1: ஆண்களுக்கு கொடுக்கறது இல்ல, பெண்களுக்கு தான் கொடுப்பீங்க?
4: இல்ல, நாங்கள் கொடுத்த இல்ல, அவர்களுக்கும் கொண்டது
1: கொடுக்கிறோம்.
4: அது உரிமையோடு எங்களுக்கு களவு பேர் இல்லையா? அது அது ஒரு ஃபன் மாதிரி தான் இருக்கு. இதுக்கு வட்ட மகிழ்ச்சியத்தானது. ஒரு முறை இளநி பறக்கேண்டு ஒரு இடத்த கொஞ்சம் எங்கட எல்லப்புற கிராமத்துக்கு போனோம். ஒரு கிராமத்துல இளநியை பறித்து இறக்கி நின்று நாங்கள் குடித்து கொண்டிருக்கும் போது அந்த காணிக்காரர் வந்துட்டேன். அவர் சொன்னார், உங்களை இப்ப என்ன பேசி கொண்டு வந்த அர்றா பிற்றா உங்களோட அப்பன் வச்ச நட்டு வச்ச மரமா அர்றா பிற்றா எப்படி நீங்க இதுல குடிப்பீங்களா அப்படி இப்படின்னு சட்டம் போட்டு கொண்டு
1: வந்தேன்.
4: அப்ப நாங்க சொன்னோம், சரியாம செய்துட்டு வைக்கா, மன்னிச்சு கொள்ளுங்கோ, மன்னிச்சு கொள்ளுங்கோன்னு சொல்ல அவரும் கிட்ட கிட்ட வந்தார். உங்களை என்ன செய்யறேன்னு கிட்ட வர அவரை பிடிச்சு மடியில பிடிச்சு இருத்தி ஒரு இளநிய வெட்டி குடி பின்னால வந்த அவருடைய மனைவி, அவன் நினைத்து விட்டா இவர் தான் இவங்களுக்கு மழை கொடுத்து தானும் சேர்ந்து குடிக்கிறார். அவர் பேச்சோ அவர் நின்று பேசின பேச்சோ யார் விட்டு சொத்து யார் இளைய வச்சு யாருக்கு கொடுக்கற என்று கணவனுக்கு நல்ல பேச்சோ. அப்ப நாங்கள் கொஞ்ச நேரம் அவரை குறித்து கொஞ்ச நேரம் விட்டு விலத்தி போன பிறகு மேனேஜர் போய் சொல்லிச்சது இப்படி இப்படித்தான் நடந்தேன். அப்படியே மண் அள்ளி மேல இறைஞ்சு மண்ணா போங்க கூடா சாம்பலா போங்க கூடாண்டு ஆசையா திட்டிச்சது
1: மேனேஜர். குடும்பத்தான செஞ்சிருக்கிறீர்கள்?
4: நேர்வு எல்லாம் செய்திருக்கிறோம்.
1: நல்லது நல்லது. அழகான தருணங்களை கொண்டு வந்ததுக்கு மிக்க நன்றி.
4: நன்றி.
1: அழைப்பில் இருக்க மடத்த நேயரை நாங்கள் சந்திக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம், நான் செல்வி கதைக்கிறேன். எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன் செல்வி. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: நான் நலமாக இருக்கிறேன். அது நீங்க அந்த டோபிக்க கொண்டு அந்த நேரம் ட்ரை பண்ணி சாப்பிட்டோன்னு அது புரியே ஏறிட்டுதே.
1: ஆமா, இன்னைக்கு வந்து எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கே சிரிப்பு வரும். ஏனென்றால் அவனுடைய முகத்தில் அவள் ஒரு பொலிவு கிடைக்கும். வயசு குறைஞ்சிருக்கு.
5: இல்ல இல்ல, நான் அத நான் இங்க இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணல. நான் ஊர்ல இருக்கிற மாதிரி கூட இருந்தது எனக்கு ஒரு நிமிஷம். ஏன்னா அவளத்தையும் அங்கதானே செய்து நாங்க.
1: உண்மைதான்.
5: நாய வளர்க்கறது அத கடிக்கிற மாதிரி பழக்கி போட்டு ரோட்டால இவன் அது பெல் அடிக்கா நாய விட்டுடுவேன். அவ என்ன செய்வான், கால் நினைத்து சைக்கிள் மேல வச்சு கொண்டு போயிடும் பயத்துல. அந்த வேலையெல்லாம் செய்வோம். அது அவையோட மட்டும்தான் எல்டிடி இருந்தாதானே அவையோட அவையோட கூட நாங்க செய்யறோம் சட்ட. நாங்க வன்னி தானே, அப்ப பெரிய பெரிய வீடுகள்லானே காணிகளோட. அப்ப இதே வந்து இந்த கிளீன் வச்சு அந்த மெயின் இதுகளுக்கு எல்லாம் அந்த உள் ரோட்டுக்குள்ள அந்த மண் சாக்குல மண்ணுகள் எல்லாம் மூட்டை மூட்டையா கட்டி எல்லாம் தானே செய்து வச்சிருப்பினா அதுக்குள்ள இருப்பினம். அப்ப அந்த பைக்ல போறவே எல்லாரும் ஸ்பீட் கண்ட்ரோல் இருந்தது. நாங்க நாலு கேர்ள்ஸ், நான் ஒருத்திதான் இப்ப இங்க இருக்கிறேன். ரெண்டு ஒருத்தி வந்துட்டால் மற்ற ரெண்டு பேரும் ஊர்ல இருக்கிறோம். என்ன செய்யறது, நாலு பேரும் லைன்லயே போவோம். அப்படியே போறது ஒரு குடியை பிடிச்சோன்னு ரெண்டு பேர் சைக்கிள் பண்ணி விடுவான். ஒரு குடைக்குள்ள போவோம். அதைய கண்டோம்னா நாங்க நல்ல உள்ள மாதிரி ஸ்லோவா இருப்போம். சேர்ந்து அதைய விட்டுட்டு நாங்க ஸ்பீடா ஓடுறது. சரி, எங்களுக்கு மட்டுமா ரூல்ஸ், உங்களுக்கு தான் ரூல்ஸ் இருக்கேன். இவே இல்ல ஸ்பீடா போனா அதைய திறத்துறது. அதைய திறத்தி கொண்டு போய் அவைக்கு சொல்லுவான், நீங்க ரூல்ஸ் மூறியல்லட்டும். அவையோட சோறி வந்தான், அது வீட்டா போயிடும். எப்படியும் நான் செய்யற வேலையெல்லாம் அவைய போய் அம்மாட்ட போட்டு கொடுத்துருவேன். மரம் வர்றது, ஆக்கல வீடுக்குலாம் போய் அந்த கிளிச்சொண்டு மாங்காய் குடுங்குறது பெட்டியலோட சேர்த்து. செய்யாத வேலையெல்லாம் யாரா பிள்ளைய சொல்லுவேன். நான் செய்த வேலையெல்லாம்
1: பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லி இருக்கிறீங்களா?
5: அவைக்கெல்லாம் சொல்லி இருப்பேன். ரேஷன் கடையில எங்களுக்கு ரேஷன் கடையில எல்லாம் எங்களுக்கு அப்ப இல்ல வெளிநாடுன்னு சொல்லி குடுக்குற இல்ல தானே. அப்ப காசுக்கு வேண்டலாம் தானே. அப்ப அந்த சீனி தட்டுப்பாடு எண்ணெய் தட்டுப்பாடுன்னா இந்த ரேஷன் கடையில எல்லாம்
1: மற்றவர்கள் இதில் இணைந்து கொள்ள முடியாது. தயவு செய்து பேசாதவர்கள் இந்த அழைப்பை துண்டித்துக் கொள்ளுங்கள். செல்வி சொல்லுங்கள்.
5: அப்ப நிறையெல்லாம் செக் பண்றது அந்த நேரம் போய் செய்யறது. அவைய சொல்லி நான் சொல்லி போடுவேன்னு சொல்லி அவைய இதெல்லாம் காசை கொடுத்து சீனியல் எல்லாம் வாங்கி வந்து வச்சிருவேன். எல்லாரையும் விரட்டுவேன். அவையில கொண்டு போயிட்டு எல்லாரையும் விரட்டி செய்யாத சேட்டு எல்லா சேட்டையும் செய்வேன். மரத்துலேறது, மாங்காய் பிடுங்கிறது, கொய்யா மரத்துல ஏறது, முழு வேலையும் செய்வேன். அம்மா சொல்லுவா, இது இது பொட்டையில் அடி பிடிக்கணும்னு சொல்லி. வீட்டுல அங்க வீட்டுல படிகள் இல்ல, சின்ன அப்பா நிக்க மாட்டேன் வீட்டுல. அப்ப நான் என்ன செய்ய, இந்த இதுதானே அப்பா என்னட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு போவேன். அப்ப நான் என்ன நான் எல்லாத்தையும் பண்ணுவேன், பயப்பட மாட்டேன். தப்பு பண்ணாத வரைக்கும் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். அப்ப என்னோட நேர்மை இருக்கா, நான் எல்லாருடைய ஆக்களை வெறுத்தியே வருவேன்.
1: எல்லாரும்
5: அவ்வளவு அதையும் சப்போர்ட் லங்காலயங்கள் தைரியத்தையும் விரட்டுவேன். ஸ்கூல்ல படிக்கிறதுலயும் டியூஷன் சென்டர் அந்த இதுல இருப்ப ஒரு வயது போல ஐயா அவ சொல்லுவார். என்னன்னு சொன்னா, நீங்க கிளாஸ் முடிஞ்சா கடைகளுக்கு எல்லாம் போக கூடாது. ஒரு மதுவாதிகளுக்கு ஸ்ட்ரிக்ட். அப்ப நாங்க டவுனுக்கு வந்துட்டு கடைகளுக்கு போய் காராது கண்டா போட்டு கொடுத்துருங்க பேச்சு. நான் என்ன செய்யற வேலையெல்லாம் செய்து போட்டு எந்த ஃப்ரெண்ட் வேறு யாரையும் போட்டு கொடுத்துருவேன், படிகளை போட்டு கொடுத்துருவேன். அத குறிப்பாக எனக்கு படிகளை பிடிக்காது. என்ன செய்யற வேலையெல்லாம் ஆவாங்க. அப்ப நான் என்ன செய்வேன், சில சில வேலையை செய்து போட்டு இந்த கிளாஸ் எடுக்கிற டியூஷன் படிக்கலையில அதையும் போட்டு கொடுத்துருவேன் ஐயாட்ட. ஐயா ஏன் அவங்களை இப்படி செய்யறாங்கன்னு சொல்லி பண்ண நான் பேசாம நல்ல பிள்ளையா மாதிரி போய் போய் கிளாஸ்ல இருந்துருவேன்.
1: நல்ல பிள்ளைக்கு ஒரு நடிப்பு
5: போட்டுருக்கீங்க. சில இடங்கள்ல பட்டியலோட சேர்ந்து விளையாடுறது, ரோட்ல ரெண்டு போல் அடிக்கிறது, பெருசா கத்துறது.
1: அப்ப கிரிக்கெட் விளையாடி இருக்கீங்களா?
5: கிரிக்கெட் இல்ல, அந்த என்னது மெத்தது அந்த இது கட்டி விளையாடுறது சொல்றது கிளித்தட்டு.
1: கிளித்தட்டு
5: அவங்களோட அவங்களோட நின்றுதான் அது நின்று கிட்டி புள்ள அடிக்கிட்டு காயத்தை வாங்கிட்டு வர கிளித்தட்டு விளையாடுறது இடாவில, அது எல்லாம் பெரிய ஆக்களோட உள்ள விளையாட்டு எல்லாம் விளையாடுறது தைரியத்துலதான் என்ன நடக்குது. ஆனா அந்த சீரியஸ் நான் அந்த கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு எல்லாம் ஒன்றும் பெறாது, அந்த இதெல்லாம் செய்ய மாட்டேன். அந்த கம்ப்ளைண்ட் பண்றது மத்த லேட்டா வீடுகளுக்கு வர்றது அந்த எந்த சட்டையுமே செய்ய மாட்டேன். பட் எல்லாம் விளையாடு அதை இப்பவும் இங்கேயும் பெற பண்ணுவேன். நாங்க வரக்குள்ள யாராவது தானே ஒரு நாள் நான் காக்கான்னு கத்த ஒரு வந்தவள் திரும்பி ஓடிட்டாள் பாக்கு ஓடி ஓட்டடா சொல்லி சொல்லி சிரிக்கிறது. ஆனா அந்த விளையாட்டை நான் இன்று வரைக்கும் செய்வேன். அது எனக்கு ஒரு சந்தோஷம், ஹாப்பியாவும் இருக்கும். இந்த மைண்ட்ல எதுவும் இருக்காது வாழ்க்கையா திரும்பி வரமானா அதே அந்த வயதை தாண்டிட்டா ஆனா அது ஒன்றும் பண்ண முடியாது.
1: வருமான கண்டிப்பா வராது
5: வராது. ஆனா அது ஓகே, அது எல்லா இடத்துலயும் செய்யறது திருப்பி நாங்க செய்ய முடியாது. அந்த இடத்துக்கு எங்க பிள்ளையே போக எங்களை மாதிரி கீழ்த்தரமா இறங்கி செய்யாதுகள் இங்கேயும் செய்யாது. கோயிலுக்கு போனா கும்பிடுறது இல்லையே, இப்பதானே கும்பிடுறோம். அந்த நேரம் கோயிலுக்கு கும்பிடுவா போறோம் நாங்க அந்த சுண்டலுக்கு
1: தேன்முறுக்கு அந்த பூந்தி எல்லாம் சாப்பிட
5: சாப்பாடு இதெல்லாம் போய் சேர வேலை எல்லாம் விட நாங்க கேர்ள்ஸ் செய்யறது கொஞ்சம் பேர் சேர்ந்து.
1: நல்லது, நிறைய நிறைய விடயங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். உங்களுடைய மனதுல இப்ப அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா கொடுக்கும்,
5: அவ்வளவு ஆசையா இருக்குது. உண்மையா இப்ப இந்த வேலையை நீங்களும் செய்யலாம் விட்டு விட்டா கண்டிப்பா நான் செய்வேன்.
1: நல்லது, இணைந்து சிறப்பித்தமைக்கு மிக்க நன்றி.
5: நன்றி
1: நன்றி. அழைப்பில் இருக்கு, நாங்கள் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
6: நல்லா இருக்கோம்.
1: ஆக 10 வயது குறைஞ்சிருக்கா இல்ல கூட குறைஞ்சிருக்கா?
6: இல்ல இல்ல கூட குறைஞ்சிருக்கு. 10 வருஷம் அண்டா இல்ல இல்ல அது எப்படி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20-30 குறைஞ்சாச்சு. டீனேஜர்ஸ் அகே போவோம் நாங்க.
1: சொல்லுங்க.
6: இல்ல என்னன்னு சொன்னா நாங்க எல்லாம் இப்ப அம்பலத்துக்கு வாண்டுகள் என்று சொல்ற அளவுக்கு இல்ல, கொஞ்சம் குட் கேர்ள்ஸ் தான். ஆனா அந்த சில சில இதுகள் வந்து அந்த நேரம் தான் அந்த அதை ரியலி என்ஜாய் பண்ணாங்க. அந்த மாங்காய் அப்படிங்கிறதுக்கு என்ன செய்வோம்னா எங்க கூரைக்கு மேல ஏறுவோம், எழுதி வச்சு ஏறிடுவோம். ஏறி எல்லாம் மாங்காய் அந்த ஓட்டுல வந்து மாமரம் அப்படியே சாஞ்சு அதுல நிறைய காய்ச்சி இருக்குமே, அப்ப அந்த ஓட்டுக்கு மேல ஏறிடுவோம். ஏறி போட்டு திருப்பி இறங்குறதுக்கு பயம், இறங்குறதுக்கு காலை வச்சு இன்னொன்று இறங்குறன்ற ஒரு பயம் இருக்கு. ஏதோ ஒரு மாதிரி எல்லாம் கீழே இறங்கி வந்துடுவோம். அதை வந்து அடுத்த என்ன செய்வோம்னா இந்த நல்ல பெரிய வீடுகள்ல மதிலுக்கு மேலால கூட்டம் எல்லாம் வளர்ந்து வடிவா வந்திருக்கு. அந்த பிச்சு கொண்டு போய் நடுறது நீங்க செய்திருக்க நீங்க வரையா அதை சாப்பிட்டுருக்கோம். யாரும் பாக்குறது ஒரு யாரும் வாங்க ஒரு ஆன்டி யாரும் அம்மா கண்டாங்கன்னா பின்னால துளசி கொண்டு யாரை காப்பிக்கிறதுன்னு ஒண்ணு வருவாங்க. அது அது அது எனக்கு என்ன வரையா எனக்கு அந்த பூக்கொண்டுகள் அது எல்லாம் அங்கேயுமே விருப்பம் இங்கேயும் விருப்பம் தான். இங்க போய் வேண்டி நடுவோம், அங்கே அந்த கார்டன் சென்டர் அப்படி எல்லாம் போய் வேண்டுற அந்த அளவுக்கு நாங்க வேண்டி ஒண்ணும் செய்தது இல்ல. ஆக்கள்கிட்ட பொறவு பண்ணிட்டு நாங்க நடுவோம். நாங்க
1: கேட்டு வேண்டு நடுவதை விட ஆனா சொல்வார்கள் அந்த
6: மதுளுக்கு மேல முறிச்சு கொண்டு போய்
1: அந்த முறிச்சு கொண்டு போய் நடுறது வந்து நல்லா வருமானு சொல்வார்கள்.
6: நீங்க சொன்ன உடனே கதை வந்து ஒரு பொறுக்கண்டா முடிக்க வேற ஒரு அம்மாவோட சோடரை பிடிக்கொண்டு ஓடியாந்துக்கோ அந்த அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. அது இந்த அது எல்லாரும் சேர்த்துன மாதிரியா நாங்க சேர்க்கிறோம். அது அப்ப எடுத்துக்கொண்டே அந்த வீட்டுல வச்சு அப்படி அந்த கலவா வச்சதெல்லாம் நல்லா வந்து நிக்குது. இப்ப வந்து எல்லாத்துக்கும் நிக்குது. அது வச்சது வந்து என்ன செய்யறேன்னு சொன்னா இந்த பைக்ல நாங்க டியூஷன் போயிக்குள்ள எங்களுக்கு பின்னால பாடி கார்ட்ஸ் மாதிரி கொஞ்சம் பேர் வருவி நம்ம கொண்டாந்து எங்களை டியூஷன் வாசல்ல விட்டு திருப்ப கொண்டாந்து வீட்ட விட்டு அதைக்கு அவங்களுக்கும் ஒரு சம்பந்தமே இருக்காது. ஆனா கொஞ்சம் பேர் பின்னால புரியவே நம்ம அப்படியும் இப்படியும்
1: மகிழ்ச்சி இருக்கும்.
6: இல்ல இல்ல எங்களுக்கு பின்னால கொஞ்சம் தெரியறாங்க ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஆனா இன்னும் யாரும் பாத்துட்டு போய் அப்பா அம்மாட்ட சொல்லிடுவாங்களோன்னு உங்களுக்கு பயமும் இருக்கும். அப்பா அம்மா கிட்டயா அவைக்கு அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லையாண்டு அவை யோசிச்சுதான் இவங்க பிளான் பண்ணிதான் தெரியறாங்களாக வந்து நினைக்கலாமே அந்த பயமும் இருக்கும். ஆனா ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு நல்ல ஒரு பின்வீதியால டியூஷனுக்கு போயிக்க காத்துக்கு அப்படியே தொப்பி பறக்குமே அப்படியே அதை எடுத்துக்கொண்டுறதுக்கு எல்லாம் வாக்கணிப்பாங்க அந்த பைக்ல போடையக்குள்ள. இப்ப எல்லாம் நாங்க அப்படி ஓடுவோமோ தெரியா ஒரு கையால அந்த ஸ்கர்ட் காத்துக்கு பறக்கும் இப்படி கையால அமத்தி அமத்தி கொண்டு நான் ஓடுவேன் பைக் ஓடையக்குள்ள. அந்த அதெல்லாம் அந்த ஒரு வித்தியாசமான சந்தோஷமா இருந்துச்சு. இந்த பின்னால ஆக்கள் வாரது அதோட நல்ல திருவிழாக்கு போயக்குள்ள ஹாசாரி எல்லாம் கட்டிட்டு போனா நாங்களும் அங்க போறது சுவாமி கும்பிட போறது இல்ல ஆனா வரவங்களும் சுவாமி கும்பிட வர்றது இல்ல. அப்ப அதெல்லாம் ஒரு வித்தியாசமான சந்தோஷமா இருக்கும் அந்த நேரத்துல. ஆனா அந்த அந்த சந்தோஷம் எல்லாம் இப்ப இல்லையா நினைக்கிறேன். இப்ப நாங்க இப்ப கோயிலுக்கு போனாலும் இப்ப இப்பத்தைய பிள்ளைங்க வந்து அந்த மாதிரி இப்ப நாங்க அப்படி அந்த லைஃப் என்ஜாய் பண்ண மாதிரி இப்பத்தைய பிள்ளைய பார்க்க எனக்கு எல்லாம் தெரியலையே. அப்படி படிப்பு டியூஷன் வீடு அந்த கோயில்களுக்கு போறதே அந்த நாங்க எல்லாம் சுவாமி கும்பிட கோயிலுக்கு போனா நல்லது கும்பிட போறதில்ல பின்ன கடல் வீதிக்கு தான் முதலே போவோமே. அம்மாவோட இருக்க போய் ஒரு சும்மா இருக்க ஒரு கொஞ்சம் வந்து சுவாமிக்கு நின்றுட்டு நேரி ஓடுறது கடைக்கு தானே ஐஸ்கிரீம் கடை என்னென்ன காப்பு கடை என்னென்ன அதுகளுக்கு தான் போறது. இப்ப அந்த பிள்ளைங்களும் அந்த முந்தி நாங்கள் இருந்த அளவு இப்ப அந்த கால அந்த நாங்க லைஃப் அதோட அந்த கிளித்தட்டு விளையாடுறோம். பின் நேரத்துல எல்லாம் அம்மா கூப்பிட்டு கத்தி கத்தி கூப்பிட மாட்டோம் வழியில நாங்க விளையாடிக்கொண்டுதான் நிற்போம். எங்களுடைய அம்மா என்னன்னா எங்களை வேற வீடுகளுக்கு போய் விளையாட விட மாட்டோம் மற்ற பிள்ளைகள்லாம் எங்களை விட்ட வந்து விளையாடுறோம். உனக்கு முத்தத்துல அந்த கிளித்தட்டு எல்லாம் கீறி ஒப்பு ஒன்று சொல்லி ஒன்று விளையாடுவோம். அந்த கபடி மாறித்தான் அந்த ஒப்பு ஒன்று சொல்றது அந்த ரவுண்டா நின்று கொண்டு இங்கால ஒரு குரூப் அங்கால ஒரு குரூப் அந்த நீங்க ஒவ்வொரு ஆள் போய் ஒவ்வொரு ஆட்களை அடிச்சிட்டு வரணும் பிடிச்சாங்களேண்டா எல்லாரையும் கேட்டு அமத்தி போடுவாங்களா அப்படியே கிட்டத்தட்ட கபடி மாதிரி நாங்க ஒப்பு வந்து சொல்றது அப்படி ஒரு விளையாட்டு விளையாடுவோம். அது மட்டும் அந்த பேணி எறிஞ்சு விளையாடுறது பேணி அடுக்கிறது அடிக்க முடியறதுக்கு பந்தால் எறிகிறது அந்த அப்படியான விளையாட்டெல்லாம் நான் விளையாடிருக்கோம். ஆனா இப்ப பிள்ளைங்க அப்படி இல்லை தானே, அதை எடுத்து விளையாடுற அப்படியா குழப்ப விளையாடுறதே நான் காணையில்ப்பா போன வருஷம் போயிட்டு வந்தேன்.
1: இப்ப அந்த விளையாட்டு இது இப்ப வந்து அது ஒரு என்ன சொல்வது, நிறைய டெக்னாலஜி வளர்ந்தபடியா அதுகள் எல்லாம் கம்ப்யூட்டர் போன்டா அப்படி போயிட்டுனா அந்த இப்படியான ஒரு விளையாட்டுகளுக்குள்ள போவது மிகவும் அரிதாகத்தான் இருக்கிறது.
6: இல்ல அப்படி விளையாட்டு அவைக்கு இருக்கின்றதே தெரியாது நினைக்கிறேன். விளையாடி வேற்று விடுகிறது தான் வருவோம், பின்னர் ஒரு ஆறு ஏழுக்கு தான் வீட்டை வந்து சேருவோம். இப்ப எல்லாம் அப்படி இல்லை தானே, அந்த காலமெல்லாம் எனக்கு திரும்ப வராதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனா நீங்க அந்த டாபிக்கை கொண்டு வந்ததுக்கு நன்றி. உங்களோட நீங்க டாபிக் சொல்லையே சிரிப்பு வந்தது தான் எங்களுக்கு.
1: நன்றி
6: நன்றி நன்றி வணக்கம்.
1: ஆனா இப்படி இருக்கும் அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
7: முதல் வந்து தங்கச்சியாக்களை கேட்டாலும் மாட்டேன் சொல்ல மாட்டேன். அப்ப என்னன்றா நாங்க நான் சின்ன வயதுலயே அவையிலையும் அம்மா அங்கேயும் போனா அவையும் கூட்டிக் கொண்டு தோட்டத்துக்குள்ள போயிட்டு வேலையை செய்தோம். நீங்க சும்மா சும்மா சின்ன சின்ன வேலையை செய்யறது. அப்ப அவள் இளநீ கேட்டாள் தங்கச்சி தண்ணி விடாக்கி வந்து கொக்கத்தடியால புடிங்கினா அது வந்து தலையில விழுந்துட்டு களத்துல விழுந்தோடனே இடம் கொண்டுமே நடக்கல, பெரிய உயரம் இல்ல. அப்ப அவள் மலமண்டு என்ன செய்தாள் என்றால், நீ செத்தா நாங்களும் செத்துருவோம்டா, நீ ஐயா நீ உனக்கு கொண்டு நடந்தால் நாங்க உயிரோட இருக்க மாட்டோம். இதுக்காண்டி தான் ஐயா சாவ போறோம், இளநீங்க வெட்டடா குடிப்போம் குடிச்சது சாவம் என்றால். அப்ப தங்கச்சி இப்போ ஒண்ணு இழக்கல ஓடி விடுற அந்த காடு. அவ என்ன செய்தால் வெட்டினாப்புறாது அம்மா சொல்லி சிரிப்பை கோம்பி ஒன்று அணில் கோந்தினா கோம்பேக தொட்டிக தண்ணியை அள்ளி கொண்டு வந்தால் இந்த இளநீர் தான் விழுந்தனா அது காஞ்சுவே கிடக்க அங்க அதை கொண்டே காட்டினாள். மற்றது அவைகளுக்கு மாங்காய் புளியங்காய்னு கேட்கிற நேரம் எல்லாம் வாங்கி வாங்கி கொடுப்பேன். மற்றது என்ன சொன்னால் எனக்கு அந்த இப்ப பாடசாலையில சாப்பாடு திராக்கா சின்ன வயதுல சரியா கஷ்டப்பட்ட வளர்ந்த எனக்கு சோறு சாப்பிட சரியான கல்ல சின்ன வயதுல, இப்பவும் அப்படித்தான் முந்தியும் அப்படித்தான். அவள் என்ன செய்வாள் சொன்னால் அந்த உணவன் சத்து உணவன் கொடுத்தத அப்ப அவள் அந்த பிரேக் நேரத்துக்கு வந்து அவள் எனக்கு சீத்தவரையாக்க நான் சொல்லுவேன் கை கழுவி நீங்க ஒன்று கேட்பேன். ஓமன்ற சொல்லுவேன் புகை சொல்லுவேன் எனக்கு முன்னால கழுவு அங்க பார்ப்ப மாட்டா அது அங்க போய் சேர்ந்து கழுவி விடுறேன் அடிச்சிடும். அப்புறம் அந்த கடலியல் அதுவள் என்றால் அதுவள் அவள் கை கழுவாம தந்தாலும் போய் அவன் சாப்பிட்டுவன் தெரிந்தான் பிடிச்சதாப்படுவன். அப்படி என்னது என்னது சின்ன வயதுல சொல்லிக்கொண்டே போய்கொண்டே இருக்கலாம் அப்படி. அதான் இந்த அக்கா தங்கச்சி அம்மாண்டு ஒண்ணு இப்ப இந்த நேரம் ஒன்னு நாளைக்கு நான் அந்த வார்த்தை சொல்லாம எந்த மாட்டேன். என்றால் அது மேல அவையோட சும்மா சொறி வர்றது சாப்பாட்டு குரும்ப தூக்கி போடுறா கால தடக்கின்றது 10-12 வயது பிறகு அந்த அவளைய பத்தி வலியா தெரிஞ்சா அப்புறம் கொஞ்சம் கவனம். அதுக்கு முன்ன சரியான குடும்ப என்ன தோல்ல தூக்கி கொண்டு போய் மரங்கள்ல ஆய சொல்லி விட்டுச்சுன்னா எங்க அவளை விழுத்துரும் அது கீழே இந்த மாங்காய் விடுங்க அப்படி நிறைய நிறைய கூத்து விளையாண்டது. நன்றியா மற்ற வெங்காயக்கு நன்றி
1: மிக்க நன்றி. ஆமா நன்றி. இருக்கும் அடுத்த நேரை நாங்க சந்திக்கலாம். வணக்கம்.
8: வணக்கம் வணக்கம் வணக்கம் மீண்டும் கண்ணன்.
1: வணக்கம் சொல்லுங்கள்.
8: முதல் நேர்கள் எல்லாம் கணக்கெல்லாம் சொல்லிடணும். இன்னொரு நேர்னு சொன்னார் சாஜி கணேஷ் அந்த படங்கள் எல்லாம் சொல்லிருக்க எங்களுக்கு அந்த இங்கே நாங்க தியேட்டர்ல தானே போய் பாக்குறாங்க. இங்கே நான் வளர்ந்த நாட்கள் டிவி எல்லாம் இருக்கல. அப்ப நான் நல்லா வளர்ந்து வேலைக்கு போக தொடங்கினதான் டிவி எல்லாம் வந்தது. அப்ப தியேட்டர்ல தானே பாக்குறோம். அப்ப சின்ன வயதுல ஒவ்வொரு தியேட்டர்ல ஒவ்வொரு புதுப்படம் வந்தோடனே எல்லா புதுப்படமும் அம்மாவும் அப்பாவும் சனிக்கிழமை பின்னேரம் 6:30 ஷோக்கு கூடிய என்னையும் தங்கச்சியையும் கூட்டி கொண்டு போவினோம். பேக்ல சாண்ட்விச் எல்லாம் செய்து வச்சுக்கொண்டு தேத்தண்ணி எல்லாம் ஊற்றி பிளாஸ்டர் ஊற்றி கொண்டு போய் இருந்தெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு அது அன்றைக்கு சனிக்கிழமை படத்துக்கு போறோம்னா அன்றைக்கு முழு நாளும் ஒன்றும் செய்ய மாட்டோம். அவ்வளவுக்கு சந்தோஷம் எங்களுக்கு பொடியாட்டின்னு சொல்லிடும். இன்றைக்கு விளையாடலாம் வேறையாடா அப்படி நேரம் படத்துக்கு போகணும் சும்மா வேர்த்து குறைவத்தோடு போயிடா அப்படி. பிறகு டீனேஜா வந்தோன்னு அதுதான் இனிமையான காலம். அந்த தொடக்கத்துல டீனேஜா அது 13-14 வயதுல அம்மா அப்பாவோட தான் போய்கொண்டிருந்தேன். அப்புறம் கொஞ்சம் வளர்றது துவங்கினோடனே தனியை போக வழிகட்டம் அதையும் எங்க விட்டு தனியை போறதுக்கு படங்களை பாக்குறதுக்கு ஃப்ரெண்ட்ஸோட போறதுக்கு அப்படி இப்படி இருந்து. மற்றதுங்க மற்ற நேர சொன்ன மாதிரி ஒரு திருவிழாம் ஒரு நான் கொஞ்ச நாள் யாழ்ப்பாணத்து ஒரு 3 வருஷம் படிச்சுன்னா அப்புறம் மாவட்டபுரம் கோவிலுக்கு பக்கத்துல எங்களை வீடு இருந்தது. பக்கத்துல அப்ப பின்பக்கத்தால நடந்து போகலாம். அது நான் திரு மற்ற நேர்கள் சொன்ன மாதிரி இப்ப இப்ப வந்த நேருன்னு சொன்னா திருவிழாண்டா 25 நாளும் 24 உண்மையான கல்யாண விடுமாறு தான் திருவிழா. அவன்
1: ஆனா நீங்க திருவிழா இப்ப சுவாமி கும்பிட போவீர்களா இல்லடி திருவிழா எதுக்கு போவீர்கள்? இப்ப கடையல் பார்க்க போவீங்களா இல்லது?
8: அடையல் பார்க்க போறது அப்புறம் கொஞ்சம் டீனேஜ் வளர்ந்தோன்னே அப்புறம் தெரியாது எங்களுக்கு தெரிஞ்ச பொட்டி எல்லாம் வருவாங்க. அப்புறம் பொட்டியில போயிட்டு போவோம் அவையோட மீனா கடை காய்ச்சி கொண்டு இருக்கிறது கொஞ்சம் வளர்ந்த பிறகு எல்லாம் கழிக்கிறது தானே கொண்டாதான் நீ படிப்பேன் நாங்கள். அப்ப அதுதான் அதுதான் அந்த ஃபன் அந்த டீனேஜ்ல வந்து அதுதான் அந்த ஃபன். அங்க போய் நின்று அந்த கூல் குடிச்சு கொண்டு அப்ப சின்னம்மா வீட்டுல இருந்தா போகணும் நான் சின்னம்மாட வீட்டு தான் அங்க இருந்து சின்னம்மா எங்கட வீட்டுல தான் சின்னம்மாட குடும்பம் இருந்தது ஊர்ல எங்கட குடும்பம் நாவலப்பட்டியில இருந்தது. அப்புறம் ஒரு 3 வருஷம் அங்க விட்டாங்க. அப்ப போய் நின்று காசு காசும் தெரியணும், அம்மா காசு கொடுத்து விடுவா திருவிழா வேற எதுனாலும் காசும் தெரியணும், சாப்பாடு வேண்டி சாப்பிடுறது கணக்க ஃப்ரீயாவே தருவாங்களே ஒன்னும் காசு கோயிலுக்குள்ள போனாலே நல்லா சாப்பிடலாம். அப்படி அப்படி ஒரு காலம் அப்படின்னு பிறகு 3 வருஷம் பிறகு கொஞ்சம் வளர்ந்த பிறகு நாவலுக்கு வந்து கண்டியில படிக்கிற நாட்கள்ல ஒவ்வொரு நாளும் போயிட்டு வாடுறது. அப்புறம் பின்னேரம் வந்தோடனே பிடிகளோடு விளையாடுறது நேரத்துக்கு வந்துடுவோம் தானே 4 மணிக்கு. வீட்லயும் எங்களுக்கும் ஒரு ஸ்ட்ரிக்ட் இருந்த தங்கச்சி அவ்வளவு வெளியில போக மாட்டோம். அவட ஆக்களோட பக்கத்து வீட்டுல ஒரு போர்டிங் இருந்து அங்க எல்லாம் போய் மீனா கட்ட வந்துருப்பா. அவ நான் எங்க போறான்னு நான் ஒரே தங்கச்சி தானே எங்க போறான்னு நான் தான் கூட்டிட்டு போறதா பரதநாட்டியம் பரதநாட்டியம் ஆடுவா ஸ்கூல்ல போய் அந்த ப்ரோக்ராம் அதுக்கெல்லாம் அதுக்கு அந்த டியூஷனுக்கும் நான் தான் கூட்டிட்டு போறேன். இது வரைக்கும் தங்கச்சி தங்கச்சியை நான் பேசினதுல உண்டு இல்லை அவ்வளவு அன்பா வளர்த்துனாங்க அப்பா அம்மா அம்மா பிடிச்சாங்க அவ்வளவுக்கு அன்பா வளர்த்துனாங்க. எனக்கு 6 வருஷத்துக்கு புறா பிறந்தவா அப்ப தெரியாது. அப்ப எல்லாரும் போயக்க எங்களுக்கும் ஒரு இது இருந்தது. இப்ப 6 மணிக்கு வீட்டை வந்துடுவோம் பிறகு கொஞ்சம் வளர்ந்தோன்னு 7 மணிக்கு வீட்டை வந்துடுவோம் 7 மணிக்கு உள்ளும் தடிச்சோண்டு ஓடுறது வீட்டை அம்மா பார்த்துருப்பாங்க அப்படின்னு அப்படி டிசிப்ளினா அந்த டிசிப்ளினும் இருந்தது. அது இப்போ வந்து எங்களுக்கு வந்து நல்ல உதவியா இருக்குது. என்னோட நேரம் சொன்னார் 7 மணிக்கு வீட்டை போயிடுவேன் இப்பவும் போயிடுவேன் அது இப்ப இன்னும் அந்த பழக்கத்துல இந்த விடிய எழும்புற 5 மணிக்கு எல்லாம் எழும்பிடுவோம் நாங்க அங்க பள்ளிக்கூடம் போறது ட்ரெயின்ல போகணும் வண்ணம் அந்த பழக்கம் இன்னும் இருக்கு. இந்த சின்னன்ல எழும்பி எழும்பி பழகினது சனிஞாயிறுல கூட
1: 5 மணிக்கு வந்துடும்.
8: அழைப்பில்
1: இருக்கும் அடுத்த நேயரை நாங்க சந்திக்கலாம். வணக்கம்.
9: வணக்கம் தீபன்.
1: வணக்கம் தீபன், எப்படி இருக்கிறீங்க?
9: நல்ல சுகமா இருக்கும்.

0: அப்ப வந்து ரெண்டு கொடுத்தா டியூஷன் போயிட்டு நான் இன்னும் கண்ட இன்றைக்கு டேட் டைம் போட்டு இன்னும் கிளம்பி டேட் எல்லாம் போட்டு முன்னுக்கு அந்த எழுதிக்க சொல்லி சொல்லி கூட்ட பிள்ளை சொல்லி கூட எழுதுறோம் இல்லா ஒம்போக்கு எழுதலாம் அப்ப எழுதி போட்டு போட அப்ப அதுக்கு நான் போட்டு
1: இருக்கேன்
0: அப்ப அப்ப பிள்ளைய சொல்லி எல்லாம் போட்டுருக்குறேன் ஒன் டைம் படிச்சா காணீங்களே என்ன என்ன பே காட்டியோ இல்ல நீ மாஸ்டர் பே காட்டு டியூஷன் சேர பே காட்டியோட கேட்டேன்
1: அப்புறம்
0: அப்ப அப்பா அம்மா சொல்ற அவன் டாய்ட்டு பாத்துருக்காங்க ஒன்னா சொல்லி போடுவேன் அடுத்து நான் தோட்டத்துக்கு போய் என்ன செய்யறது மொக்கையா இருக்குமா அப்ப நான் இன்னைக்கு ரொம்ப எல்லாம் நீங்க புடுங்கி குடிக்கிறது மரத்துல வரவங்க மரத்துல ஏறி விழுந்து போனான் ஒருத்த அவன் விழுந்தானா அப்ப சொன்னா மரத்துல ஏற வேண்டாம் லனிமம் வேண்டாம் பக்கத்திலேயே புடுங்கி குடிக்காண்டா நான் ஓண்டம் புடுங்கி குடிச்சு போட்டு சில தடங்க போடுங்க தானும் முடியும்னா ஓண்டு போடு குடிச்சு குடிச்சலாம் வட்டிக்கெல்லாம் கொடுத்து குடிச்சு போடு அப்புறம் டியூஷன் எத்தனை மணிக்கு டியூஷன் நாங்கள் நாலு மணிக்கு பாடினா சரி ஓகே போட்டு வாடினா அப்போ அன்னைக்கு போட்டு வேலைக்கு அனுப்பி போட்டு கந்தரு போகணும் டைமுக்கு அப்போ அவன் நம்ம போட்டு வேலைக்கு போடுறாங்க போகிறோம் சுவரான போவியா நண்டைக்கு ஓ நம்ம போறேன்டா அப்படின்னா சிலஞ்சலி போட அங்கே சேரு கடிச்சு கேட்டுருக்கிற இப்படி போய் கேட்டுக்கா இந்த மகன் டியூஷன் வந்தவனுக்கா சொல்லிக்கா நாலு டியூஷன் விரையிலேயே அப்பா கேட்டா என்ன நீ டியூஷன் போயிட நீ போனா சொன்னா இந்த கோப்பியில பிள்ளையா சொல்லி கொடுத்து போட்டு கூறிக்க எனக்கு போய் காட்டியோ இல்ல மாஸ்டர் படம் போய் காட்டியோட கேட்டேன் அப்ப நான் சொன்ன அப்பா இல்ல இல்ல அவருக்கு சேர உங்களை போய் காட்டேன் நான் உங்களை ரெண்டு பேரும் அதான் போய் காட்டேன் சரி ஓகேன்ற விட்டேன் இப்படி மேட்டத்தரம் கூட்டிக்கொண்டு வா மோடிச்சு சொல்லி கூட்டிக்கொண்டு டியூஷனை விட்டார் அப்ப சார் என்ன ஈவினிங் கிளாஸ் இல்ல என்ன அப்பாவை சொல்லி கிளாஸ் வந்தாலே என்ன கொம்ப செய்யல சாப்பிட்டேன் சரி என்று போட்டு சொன்ன சார் நெல் என்று போட்டு பின்னால விட்டா அவரு அடி குண்டியில
1: போயில
0: போயில போட்டு விட அவன் செய்யணும் போட்டு நான் அடுத்த கிழமை நான் குழம்புக்கு போனோம் அப்ப குழம்பு போகணும் எனக்கு வந்து டைராக்ஷன் இருக்கு நான் குழம்பு தான் ஸ்பெஷல் சிறப்பு போய் காட்டுறது அப்ப அந்த டத்துல மற்ற டீச்சர்ஸ் அவாக்கும் நான் சொல்லி மற்ற சேர் நம்மளுடைய கோம்பாக்கு நம்ம குழம்பு போறா அந்த சேர்ட்டு சொல்லி கொடுப்பா அப்பா வந்தவர் அவன் குடினா அப்ப அவன் சொல்லி உங்களோட மகன் நேற்று சென்ற கால டியூஷன் வேலையில நீங்க என்ன சொல்லிங்க நாளை குழம்பு போறேன் என்ன நிலைமை வேணா அப்ப என்ன முறாச்சு பார்த்தார் பார்த்து போட்டு சரி ஓகே வேணும் குழம்பு போட்டு வந்ததுக்கு ஒரு டீச்சரோட சயின்ஸ் படிப்பிச்சவா டைன் கிளாஸுக்கு வேணா இன்னும் டீச்சர் குழம்பு போனான்
1: போனா
0: அப்ப அவங்க ரவுட் வந்து ஆறு ஆணி உடுத்தாங்க தெரியாது என்ன சரி புதுசாவே வந்துட்டேன் அப்ப அவன் வந்து வீட்டை ஏடியா போகணும் அந்த டைம் வந்து ஏடியா போகணும் இப்ப நான் பிளான் பண்ணிதான் நாங்க இடம் பிந்தி போறதுக்காண்டி ஆணியே இறங்கி விட்டேன் ஜாயிருக்கு அதே விளையாட பள்ளிக்கூடத்தை சின்ன சைக்கிள் ஓட மாட்டேன் அப்ப நான் சைக்கிள் ஓட பழகின வந்து பதினாலு வயதுலாம் ஓட பழகினான் அப்ப எங்க தங்கச்சி என்னோட மூன்று வயது குறைவு அப்ப தங்கச்சி தான் முந்தி விடிய விளையாக்க என்ன செய்வோம் மத்தியான வெயில விளையாக்க என்ன விட்டுட்டு வாடுறது அப்ப என்ன சின்ன என்னோட படிச்ச கேளுக்கா நான் என்ன செய்யறது தள்ளி கொடுத்த ரோட்ல தள்ளி பிடிச்சி போட்டு ரெண்டு பேரும் தள்ளி பிடிச்சி விட்டுவேன்
1: நேரம் கொஞ்சம் போதாம இருக்குது நாங்க இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திப்போம்
0: நன்றி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் ராஜன், மதன் கதை.

0: வணக்கம் மதன், எப்படி
1: இருக்கிறீர்கள்? இதா இருக்கின்றது. என்ன குறும்புகள் என்றாது சொன்ன உங்களோட வண்ணவருக்கும் மேல 2 hour 3 hour வேணும், அது ஒரு படமாவே ஓடலாம்
0: கண்டிப்பா.
1: அப்புறம் ஒன்று ரெண்டு சொல்றேன். என்ன ஊர்ல அந்த கண்ணார கடையாள விளையாடுறதானே, அது உங்களுக்கு தெரியுமா தெரியல?
0: என்ன
1: அந்த அந்த கண்ணார கடையாறு என்று விளையாடுறது?
0: என்ன விளையாட்டு?
1: கண்ணார கடையாறு, காக்கணம் பூச்சியாரு, வரட்டோ வர வேண்டாம் அமௌண்ட் சொல்லி போட்டு கண்ணை மூடி கொண்டு வந்து இரவுல சீர்றது ஆக்கல
0: தெரியாது சொல்லுங்க.
1: அப்ப அந்த விளையாட்டுக்கு என்ன செய்யறேன்னு நாங்கள் பகல்லே கிடங்கு எல்லாம் பட்டி ஒரு இது மாதிரி செய்து அதுக்குள்ள என்ன பெரிய கிடங்கு மாதிரி வட்டி, அதுல ஆதலும் பெரிய இல்ல, அதுல ஒரு இது மாதிரி எல்லாம் மறைச்சு வைக்கிறோம் அந்த கிடங்குகளை. அப்ப இரவில் அவையில் சேட போற இடத்துல நாங்கள் நிக்கிற இடங்கள்ல வந்து சுமார் கூப்பிட்டு மாதிரியா போய் அசுமாதத்தை காட்டினா அங்க வேலை இடம் வந்து அதுக்குள்ள விழுந்து விழும்பு இடம் வந்து அப்படி இது. மற்றது என்ன நிறைய இருக்குது, மற்றது இங்கே 2-3 விஷயங்கள்ல இப்போ வந்த குறும்புக்குணம் இருக்குது. அப்ப ஆக்களை இப்போ இதில் ஒன்றும் தெரியாதானே, ஆக்களை முகங்கள் இதில் ஒன்றும் தெரியாதானே. விஞ்ஞ்சர் செய்ததுன்னு சொன்னா முந்தி நான் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க போயிருக்கேன். அப்ப ஒரு ஆளை கூட்டிக்கொண்டு டிரைவர் கூட்டிக்கொண்டு தானே போகணும். அப்ப இல்ல பொடியில் யாரும் அப்ப பொடியில் சேர்த்து தானே, அப்ப எல்லாரும் மேல தானே. அப்ப ஒருக்கா கூட்டிக்கொண்டு போனேன்னு அப்ப வந்து நான் நடைய அடுத்த நாள் அடுத்த ரங்கக்கா வந்து நான் எனக்கு வேலையிடாப்பா வரையலான்னு சொல்லி அப்ப சரியான சொல்லி போட்டு நானே இந்த விசா கார்டு, விசா கார்டு தான் இருக்கு, வந்து 1 வருஷத்துக்குள்ளே விசா கார்டு தான் எடுத்துட்டோம். எடுத்து காரும் வாங்கி நானும் இன்னொரு ஃப்ரெண்டும் கார் வாங்கி கார் ஓட்டம் டிரைவிங் ஸ்கூல்ல போல பழகுறது கிடையாது. அப்ப கார் வாங்கி ஓடுறதா அதுல பழகின பிறகு ரெண்டுக்கு கார் எடுத்துக்கொண்டு ரெண்டுல போய் அவங்க சமப்படி தான் மேலதவன். அப்ப சேப்ரோன் கிட்ட அதுல எடுத்துக்கொண்டு சேப்ரோன் டவுன் டவுன்ல இருக்கு, அதுல விசா கார்டை கொடுத்து லைசன்ஸ் இல்லாமலே கார் தருவான் ஓடுறதுக்கு. அப்ப அந்த கார் எடுத்துக்கொண்டு ஏர்போர்ட் கொண்டு போறேன், கொண்டு நிப்பாட்டி போட்டு இறங்கி நின்றன். இறங்கி நிக்க பின்ன வந்த ரெக்ஸாமர் வந்து கேட்டாரு, எங்க உண்டு டிரைவர் எங்கன்னு கேட்டான். நான் தான் டிரைவர், கோப்பி குடிக்க போட்டேன் சார். சரி சரி எடுக்க ஆரம்பிச்சுட்டாரு, அதோட போய் பாஸ் பண்ணிட்டேன். மற்றது இங்க மற்ற அந்த பேரே இருக்கு அந்த லைசன்ஸ் எடுக்கிறது. அப்ப அந்த அதற்கு ஆக்களுக்கு ஆக்கள் போய்தான் அந்த படிச்சுதான் கொஞ்சம் எடுக்குவோம் அதெல்லாம். அப்ப இந்த ஃப்ரெண்ட் ஒரு ஆளுக்கு அது நானே போய் அந்த பேப்பரை கொண்டே அப்படியே அவளுக்கு ஒரு லைசன்ஸ் எடுத்து வந்து கொடுத்தாரு.
0: வணக்கம்
2: இருப்பிறக்கும்
0: நாங்கள் இப்பொழுது. ஆமாம், இதுவரை நேரமும் நீங்கள் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. அதாவது செல்வகுமார், இதயன், சிவன், குகதா, செல்வி, தாரணி, புருஷோத்தமன், கண்ணன், தீபன் மற்றும் மதன் அவர்களுக்கு மிக்க நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு நாங்களும் இதுவரை நேரமும் சீமாட்டம் ஏஸ்டியுடன் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சீமர் கேட்டுக்கொண்ட நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் இணைய வேண்டும் என்று நிறைய பேர் ஆசைப்பட்டிருப்பீர்கள், ஆனால் இணைய முடியாமல் தவித்த நேயர்களுக்கும் நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு அவர்கள் முயற்சி செய்தமைக்கு நாங்கள் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நாளைய விடியல் உங்கள் எல்லோருக்கும் இணைய பொழுதாக அமைய வேண்டுமென்று வாழ்த்திக் கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் ரஜி, நன்றி, வணக்கம். தொடர்ந்து நேயர்களான ஷாரா மற்றும் புருஷோத்தமனுடைய பாடல்கள் ஒளிபரப்பப்படும்.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
3: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சினையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
4: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
3: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
4: 416-489-2000
5: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா, சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
1: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
3: ஆண்டி ஓட்டுக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
4: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
5: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
6: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
7: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 38 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
8: For all your insurance need, அலையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கி இருக்கும்?
9: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
8: மேலதிக விவரங்களுக்கு அலையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407, gtbrokers.ca.
10: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
11: அதிகாரம் 34, நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி, உடம்புடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி, உடம்புடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15-18 கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
4: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்.
3: 905-417-6069.
4: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: நாங்க இல்லாத காலத்துல எங்களோட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
2: அதேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கற ஆகப்பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறதுதான். நீங்கள் ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தால் 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
3: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249 குருநாதன் தேவராஜன்.
4: ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒற்றறிவு பாடத்திட்டத்துக்கு அமைய
3: கற்பிக்கப்படுகின்றன. 3344 talentaacademy.ca.
5: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கேற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
7: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
8: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸி அண்ட் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
9: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
10: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
11: அதிகாரம் 34, நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutthi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
7: முழைத்து கிழைத்த உங்களுக்கு சுகமான தூக்கத்திற்கு உத்தரவாதம் தருவது தரமான மெத்தைகள் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர். தமிழரின் நிர்வாகத்தில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் அளவில் விரும்பும் நிறத்தில் மெத்தைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர், 1600 மிட்லன் அவென்யூ, யூனிட் 2, ஸ்கார்போரோ, 416-759-2600. 416-759-2600.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
8: Working for you.
2: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்கார்போரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
8: Working for you.

0: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 VKRH.com. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca. உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 34. நிலையாமை குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 627-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4665-4661. உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ. 416-720-7439 சித்ரா செல்வநாதன். வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000+ குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000. 416-489-2000. GTA Credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383,
1: சுகந்தன் 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
3: உங்கள் அனைத்து முதலீட்டு தேவைகளுக்கும் அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா, இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சிறந்த முதலீட்டு ஆலோசனை என்றால் என்ன?
4: முறையான முதலீட்டு ஆலோசனை என்பது சரியான கேள்விகளை கேட்பதில் இருந்து தொடங்குகின்றது. அதாவது பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, எவ்வளவு உங்களால் எஃபோர்ட் பண்ணியிலும், அதாவது வீடு வாங்கவா அல்லது பிள்ளைகளுக்கு எடுக்கேஷன், இப்படியான சரியான கேள்விகளை கேட்டு தகுந்த முதலீடை செய்வதே முறையான முதலீடு.
3: முதலீடு சம்பந்தமான மேலதிக விளக்கங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407, gtbrokers.ca.
5: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள் தர்மா 647-713-6049.
6: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
7: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 34, நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பு

0: ஜி, இப்ப ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒலிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்,
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ,
1: 416-746-27.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462 ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்டாரியோ பாடத்திட்டத்துக்கு அமைய கற்பிக்கப்படுகின்றன. 3-3-4-4 talentaacademy.ca.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் மாலை நேர ஒளிபரப்பு. இன்று முதலாம் தேதி அக்டோபர் மாதம் 2026 வியாழக்கிழமை மற்றொரு மாலை பொழுதில் நேர்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இப்பொழுது முதல் நேர்களில் இணைந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களுடன் இணைந்திருக்கலாம். 5 மணி தொடக்கம் 6 மணி வரை நேர்கள் தமிழ் எக்ஸ்பிரஸ் வழங்குகின்ற உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளெல்லாம். அதனைத் தொடர்ந்து 6 மணி தொடக்கம் 7 மணி வரை அறிந்து அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி உங்களை மகிழ்விக்கும். அதனைத் தொடர்ந்து நேர்கள் 7 மணி தொடக்கம் 8 மணி வரை திரை இசை தேர்வு நிகழ்ச்சியிலிடம் இணைந்திருக்கலாம். எங்கள் தெரிவுகளில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளெல்லாம். 8 மணி தொடக்கம் 9 மணி வரை வளமை போல் நீல் பதில் சொல் நிகழ்ச்சி உங்களை மகிழ்விக்க காத்திருக்கின்றது. நேர்கள் 416-644-2222 தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக இணைந்து உங்கள் விருப்ப பாடல்களுடன் பயணிக்கலாம்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மணித்தியால செய்திகள்.
1: CMR Tamil HD Hourly News.
2: திலீபனின் சிலை விவகாரம் தொடர்பில் அரசாங்கம் தனது நிலைப்பாட்டை தெளிவாக வெளிப்படுத்தியுள்ளதாக முன்னாள் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா தெரிவித்துள்ளார். காரைதீவு பிரதேச மக்களின் சமூக பராமரிப்பு சேவைகளை மேலும் விரிவுபடுத்தி சிறப்பாக முன்னெடுக்கும் உயரிய நோக்கில் அமைக்கப்பட்ட புதிய சமூக பராமரிப்பு நிலையம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு ஏர்பஸ் விமானங்களை கொள்ளுணவு செய்வதில் இடம்பெற்ற நிதி மோசடிகள் தொடர்பான வழக்கில் அந்நிறுவனத்தின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனாவின் மனைவியான பிரியங்கா நியோமாலிக்கு பிணை நின்ற முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த் டி சில்வா மற்றும் அவரது மனைவியின் 4 கோடி ரூபாய் பிணைப்பணத்தை அரச உடமையாக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன நேற்று உத்தரவிட்டுள்ளார். இலங்கை சுங்க திணைக்களத்தின் புதிய காகிதமில்லா சுங்க பிரகடன முறைமை இன்று தொடக்கி வைக்கப்பட்டுள்ளதுடன் இது நாட்டின் சுங்க அறிவிப்பு முறையை டிஜிட்டல் மயமாக்குவதிலும் நவீனமயமாக்குவதிலும் ஒரு முக்கிய மைல்கல்லாகும் என ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் போதைப்பொருள் பாவனையால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு முன்னெடுக்கப்பட்ட 5ஆம் கட்ட குறுகிய கால சிகிச்சை மற்றும் புனர்வாழ்வு பயிற்சியை வெற்றிகரமாக நிறைவு செய்து வைக்கும் நிகழ்வு கல்லடி காவல்துறை பயிற்சி கல்லூரியில் அமைந்துள்ள குறுகிய கால புனர்வாழ்வு நிலையத்தில் நேற்று நடைபெற்றது. மகளிருக்கான விரிவுபடுத்தப்பட்ட கட்டணமில்லா பேருந்து பயணத்திட்டமான வெற்றி பயண திட்டத்தை முதல்வர் விஜய் நாளை தொடக்கி வைக்கின்றார். அரச போக்குவரத்துக் கழக பேருந்துகள் உட்பட 15 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான அரச வாகனங்களை வரும் 2035 டிசம்பர் 30 வரை இயக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருக்கு எதிராக நாளை ஜந்தர் மந்திரில் அறிவிக்கப்பட்ட எந்த போராட்டத்துக்கும் இதுவரை அனுமதி அளிக்கவில்லை என டெல்லி காவல்துறை உயரதிகாரி தெரிவித்துள்ளார். கனடாவில் குடியேற்ற விகிதங்களை அதிகரிக்கும் எந்தவொரு முயற்சியையும் தங்கள் கட்சி எதிர்க்கும் என்று கன்சர்வேட்டிவ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரும் குடியேற்ற கொள்கை விமர்சகருமான மிஷல் ரம்பல் கார்னர் தெரிவித்துள்ளார். ஃபிளை டுபாய் விமானத்தில் நிகழ்ந்த சம்பவத்தை கனடாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் கண்டித்தார். விமான பயணிகளின் பாதுகாப்பே சர்வதேச விமான போக்குவரத்து மற்றும் அடிப்படை கொள்கையாகும் என்று அவர் குறிப்பிட்டார். சட்டவிரோதமாக குப்பைகளை கொட்டுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும் வகையில் தனிநபர்களுக்கு $1,00,000 வரையிலும் பெரும் நிறுவனங்களுக்கு 1,000,000 வரையிலும் அபராதம் விதிக்க அல்பர்டா திட்டமிட்டுள்ளது. ஈரான் மீது புதிய தாக்குதல்களை தொடுப்பதா அல்லது பேச்சுவார்த்தை மூலம் ஒரு உடன்பாட்டை தொடர்வதா என்பதில் ஒன்றை அமெரிக்கா தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கூறினார். இந்த மோதல் மிக விரைவில் முடிவுக்கு வரக்கூடும் என்றும் அவர் குறிப்பிட்டார்.
0: மணித்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15 to 18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
1: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கேற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.காமில் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 416-700-3333 நியூ ஹோம் சென்டர்.காம். ஜெயபிரமநாதன் ப்ரூக்கர் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.

0: attention, please. Flight 1013 HJ2 Tamil Express is ready for takeoff. So fasten your seatbelt.
1: Tamil Express. இனிமை புதுமை இனிமையான கானங்கள் கலந்த ஒரு அட்டகாசமான பொழுதுபோக்கு நிகழ்ச்சி. நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்து மகிழுங்கள்.

நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று அக்டோபர் மாதம் முதலாம் தேதி பல்வேறு விதமான சிறப்புகள் நிறைந்த நாள். அக்டோபர் முதலாம் தேதி வந்துவிட்டாலே இரண்டு பெரும் மிக முக்கியமான நாட்கள் கொண்டாடப்படும். ஒன்று அனைத்துலக மூத்தோர் தினம் என்று இன்று கொண்டாடப்படும். அதேவேளை அனைத்துலக சிறுவர் தினம் என்ற இரண்டு தினங்களுக்கு மேலாக இன்று பல்வேறு விதமான சிறப்பு நாட்களாக கொண்டாடப்படுகின்றன. நேர்களே, நீங்கள் சைவ பிரியராக இருந்தால் இன்று உலக சைவ நாள், சைவ உணவு நாள் என்றும் இன்றைய நாள் கொண்டாடப்படும். வேர்ல்ட் வெஜிடேரியன் டே என்றும், அதே போல சர்வதேச காஃபி டே என்பதும் இன்றுதான் கொண்டாடப்படுகின்றது. இதைவிட எல்லாவற்றையும் மிக முக்கியமாக எங்களது வானொலியுடன் தொடர்புடைய சர்வதேச இசை தினமும் இன்று உலகெங்கும் கொண்டாடப்படுகின்றது. இந்த அனைத்து சிறப்புகளுக்கும் மேலாக உங்களது மெனங்கவர்ந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் பிறந்த நாளும் இன்றைய நாள் என்பது மிக முக்கியமானது. பாருங்கள், அக்டோபர் 1 இத்தனை சிறப்புகள் மிகுந்த ஒரு நாளில் அந்த செவாலியர் சிவாஜி கணேசனும் பிறந்திருக்கின்றார் என்பது உண்மையில் ஒரு மிகப்பெரிய, அவருக்குரிய ஒரு மிகச்சிறந்த ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்லலாம். இன்று சர்வதேச சிறுவர் தினம் உலகெங்கும் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது. சிறுவர்கள் நாளைய இந்த உலகத்தின் சிருஷ்டிகர்த்தாக்கள் என்று சொல்வார்கள். உலக சிறுவர் தினத்தை 2026 கொண்டாடுகின்ற கருப்பொருளாக மனதில் வலிமை பலப்படுத்தப்பட்ட சிறுவர்கள், மென்டலி ஸ்ட்ராங் சில்ட்ரன் எம்பவர்மெண்ட் என்ற ஒரு கருப்பொருளில் உலக சிறுவர் தினம் இன்று உலகெங்கும் மிக விமர்சையாக அனுஷ்டிக்கப்படுகின்றது. அதேபோல் உலக முதியோர் தினம், சர்வதேச முதியோர் தினமும் இன்றைய தினம் உலகெங்கும் பல்வேறு நாடுகளிலும் சிறப்புற அனுஷ்டிக்கப்படுகின்றது. உலகத்தின் ஒரு சமூகத்தின் ஒரு கருவாக வேறாக இருக்கக்கூடியவர்கள் மூத்தோர்கள். அந்த வேரிலிருந்து காய் கனியாக தளிர்களாக வரக்கூடியவர்கள் இந்த சிறுவர்கள். இருவரையும் இணைத்து கொண்டாடப்படுகின்ற மிக முக்கியமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, உலக சைவ உணவு தினம், உலக காஃபி தினம், உலக இசை தினம், அத்தனை தினங்களையும் நாங்கள் எங்களது தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் இன்றைய 4 மணி பொழுதும் சிறப்புற கொண்டாட இருக்கின்றோம் உங்களுடன் இணைந்து.

0: இன்றைய நிகழ்ச்சியில் இப்பொழுது முதலாவது நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: மாலை வணக்கம். சுதா
0: மாலை வணக்கம். எப்படி இருக்கு? நலம் நலம். நன்றி.
1: எனக்கு வந்து இந்த கோட்டை வாசப்படத்துல இருந்து மன்னவனே
0: சின்னவனே மாலையிட்ட மன்னவனே பாடல் ஒலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு சுதா.
1: நன்றி.

0: அந்த பாடல் ஒலித்தோ இந்த நேரம் 5:17. இப்பொழுது நிகழ்ச்சியில் காத்திருக்க நேர்களை தொடர்ச்சியாக இணைத்துக் கொண்டு அடுத்த பாடல்களுக்கு செல்வோம். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம் என்று அங்கிருந்து வேறு சத்தம் தான் வருது. ஆழ்ந்த குரலை காணல. வணக்கம், பேசுங்கள். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
1: என்ன
0: ஸ்தவம்? நலம். நன்றி. நீங்கள் நலமா? தவம்
1: நிச்சயமா நல்ல நிலமா இருக்கிறோம். உங்களுடைய நிகழ்ச்சியையும் கேட்டுக்கொண்டு சந்தோஷமா இருக்கிறோம். அதோடைய நீங்க நீங்க வாழை விளையாட்டையும் தொடர்ந்து கேட்டு பாடல வீட்டிலிருந்து வலிக்கிட்டு அப்புறம் திரும்ப வேலையை போட்டு வீட்டு கஸ்டம் வேறையும் ஆஃப் பண்றது திரும்ப வீடு போகும் பிறகு கேட்டுக்கொண்டே போவோம். அப்ப அதுல நல்லது பொழுதுபோக்கு. அதுக்கு உங்க நிறுவனத்துக்கு நன்றி. மற்ற இன்றைக்கு
0: வாழ்த்து தெரிவிக்கல. அவர் இல்ல
1: தானே, ஆத்மா சுத்தி சுத்தி தெரியும். அது போயிருட்டுமா?
0: நினைவு கூர்ந்து கொண்டு
1: எனக்கு படத்துல இருந்து அந்த பாட்டு
0: இப்போ கேட்டுக்கொண்டு தெரியுறீங்க. ஹூ இஸ் த பிளாக்ஸ்? இப்ப
1: வணக்கம்.
2: நான் பிரதீபா அழைக்கிறேன்.
0: பிரதீபா வணக்கம்.
2: வணக்கம்.
0: சொல்லுங்க.
2: இன்னைக்கு என்னது கோபி தினம் வந்து சொன்னீங்க, அப்ப அதால அன்னியன் படத்துல இருந்து கண்ணும் கண்ணும் நோக்கியா கேப்பச்சினோ கோப்பியா அந்த பாட்டுக்கு அப்புறம் வந்துருக்கிறேன்.
0: என்ன நுட்டன் அந்த பாட்டு உங்களுக்கு நினைவுக்கு வந்தது?
2: இருக்க மாட்டோம் நினைவுக்கு வருந்தானே எங்களுக்கு.
0: நன்றி பிரதீபா. நன்றி. நிகழ்ச்சி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம்.
0: இது என் வணக்கம்.
3: தங்கராஜா படத்துல இருந்து அம்மம் முத்தங்கள் 100 இல்லாட்டிக்கு கல்யாண ஆசை வந்த ரெண்டு ஒரு பாடல் கேட்கலாமா?
0: உங்களுக்கு கல்யாண ஆசை வந்த பாடலை போடுவோம். என்ன
3: சொல்லுங்க, வயது இப்பதான் பேசிக்கொண்டு தெரியும். பாப்போம், குறிப்பு போறதுதான் பாப்போம்.
0: கல்யாண ஆசை வந்த காரணம்
3: இது முதியோர்களுக்காக கேட்கணும்.
0: இது எனக்கு இந்த வயதுல ஒரு கல்யாண ஆசை வந்திருக்கு. என்ன காரணம்?
3: இந்த வயதுலயும் மருந்தானே அது நல்லா.
0: நன்றி. நன்றி. ஏன் நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் மாதன், உங்களுக்கு மாலை வணக்கங்கள் உரித்தாட்டும்.
0: மாலை வணக்கங்கள் மதன்.
4: அறிந்த பாடக்க இன்றைக்கு பூக்கள் சிக்குவதில்லை ஆட்டோகிராஃபுக்கு காலம்.
0: நீங்கள் ஒரு கவிஞன் என்றதை அடிக்கடி காட்டுவியல். பூவே புன்னகை காட்டு, பூவே புன்னகை காட்டு போட்டோகிராஃபுக்கு. சரி, அந்த பாடலொலிக்கு நன்றி மதன். நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு
4: நன்றி. நன்றி. நன்றி. வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம். வெண்பா.
0: வெண்பா சொல்லுங்கள்.
5: எனக்கு சீர் வரிசமரத்துல இருந்து பஞ்சாங்கம் பார்த்த சொல்லவா? கல்யாணம் பஞ்சாங்கத்தை பாருங்க.
0: இது எனக்கு பஞ்சாங்கம் பார்க்க போறீங்க. பஞ்சாங்கம் பார்த்து சொல்லவா? சித்திரையா பங்குனியா வைகாசியா? நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். நலமூர்த்தி. நன்றி. நீங்கள் நலமா?
6: நலம். நாங்களும் நலம். எனக்கு சிவாஜி ஐயா அந்த நினைவை ஒட்டி முதல் மரியாதை பூங்காட்டு திரும்புமா அந்த பாட்டுக்கு.
0: பூங்காட்டு திரும்புமா என் பாட்டை விரும்புமா?
6: விரும்புமா.
0: நன்றி மூர்த்தி. நிகழ்ச்சி இருந்தமைக்கு நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம் வாசன், நான் பாலா வணக்கம்.
0: யார் பேசுறீங்க? பாலா. பாலா சொல்லுங்க.
7: எனக்கு கை கொடுக்கும் கை என்ற படத்திலிருந்து தாளம் பூவே வாசம் வீசுன்னு
0: பாட்டு. கை கொடுக்கும் கை திரைப்படத்திலிருந்து தாளம் பூவே வாசம் வீசு.
7: அந்த படம் வந்து கை எடுக்கும் கையா தான் இருக்கணும், ஆனா அந்த பாட்டு தாளம் பூவே வாசம் வீசு தாயின் தாயை கொண்டு பேசுன்னு
0: பாட்டு. அது ரஜினிகாந்தின் திரைப்படம். சரி. நன்றி.
7: நன்றி. நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
8: வணக்கம் வாசன், நான் பவன். எப்படி இருக்கீங்க?
0: நலம் பவன். நீங்கள் எப்படி? கேட்டாலும் சலிக்காது என்ன
2: பெரும்புள்ளியாக்கி
0: போட்டு ஒரு பாட்டு
2: இல்ல நான் சிவாஜி சேர்ந்த பாடல்கள் காலம நிகழ்ச்சியிலயும் நிறைய போனது
0: நலம் செல்வகுமார் நீங்கள் எப்படி
8: என்ன
0: பாடல் செல்வகுமார்
8: எனக்கு இந்த வெண்டல் ரங்கராயா படத்துல இருந்து
0: அப்பாடா இத்தனை நேர்களது பாடல்களையும் நாங்கள் ஒளிபரப்பு செய்ய வேண்டும். காத்திருங்கள் நேர்களே,
9: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
10: இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
9: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலைகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000
11: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸியன் டண்டாஸ் 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட் மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன் 905-306-7052.
0: நேர்களை, கணவரை தேடி கூகுள் ஃபார்ம் வைரலாகும் இளம்பெண்ணின் ஒரு வித்தியாசமான திருமண முயற்சி என்று சொல்கின்றார்கள். அமெரிக்காவின் வடக்கு கரோலினா மாகாணம் சார்லட் நகரைச் சேர்ந்த ஆடின் பெட்டர்சன், இவர் தனது வாழ்க்கைக்கு பொருத்தமான துணியை தேடும் முயற்சியில் வழக்கமான டேட்டிங் ஆப்களை தாண்டி புதிய முயற்சி ஒன்றில் இறங்கியிருக்கின்றாராம். கூகுள் ஃபார்மில் திருமணம் குறித்த எதிர்பார்ப்புகள், வாழ்க்கை முறை, வேலை மற்றும் எதிர்காலம் குறித்து பல கேள்விகள் இடம்பெற்றிருக்கின்றன. வருங்கால வாழ்க்கை துணையிடம் எதிர்பார்க்கும் குணங்கள், குடும்ப வாழ்க்கை குறித்த எண்ணங்கள், திருமணம் மற்றும் குழந்தைகள் குறித்த விருப்பங்களை போன்றவற்றையெல்லாம் கேட்டிருக்கின்றார். 28 முதல் 47 வயதுக்குள் கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்தவராக, திருமணத்துக்கு தயாராக இருப்பவராகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் அவர் சொல்லுகின்ற ஒரே ஒரு நிபந்தனை. நீங்களும் கொஞ்சம் முயற்சி செய்து பார்க்கலாம்.
12: The puzzle is, who is the black sheep? Who is the black sheep?

இந்த மேய்ப்பனை ஏய்ப்பது யார்? இங்கு வெள்ளாட்டு மந்தையில் கருப்பாடு, அது யார் யார் யார்? இருந்தால் எனக்கு இல்லை உடன்பாடு, அது யார்?

0: Keep listening to CMR Tamil HD.
1: நேர்களை இணைகின்ற நேர்களை இணைத்து கொண்டு எங்களது தமிழ் எக்ஸ்பிரஸில் நாங்கள் பயணிப்போம். அந்தந்த ஸ்டேஷனில் நிக்க ஏறுற நேர்கள் எல்லாம் ஏறிக்கொள்ளலாம். இப்பொழுது அடுத்த நேர்கள் ஏறுகின்றார்கள். வணக்கம்
2: வணக்கம் வாசன்.
1: வணக்கம் வணக்கம் கமல், வாங்க. எப்படி?
2: ஓ, நல்ல சுகமா இருக்கு. நீங்க
1: நல்லா? நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களோட
2: பேசுறேன். நிகழ்ச்சி எனக்கு கேட்கிறதா என்ன கிடைக்கிறதா இந்த வானிலைக்கு வர்றது.
1: உண்மைதான், வர முடியறது இல்லை. என்ன பாடல் கமல்?
2: பாடல் வந்து மறுபடியும் படத்துல இருந்து, எல்லோருக்கும் நல்ல காலம் உண்டு, நேரம் உண்டு வாழ்விலே.
1: எல்லாருக்கும் உண்மை, அது 100% உண்மை. வாழ்க்கையில் ஆண்டவன் யாரையும் விட்டதில்லை, வாழ்க்கையின் வட்டத்தில் என்று எல்லாரையும் ஒரு படி உயர்த்தி தான் விடுவான். நல்லது, நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. நிகழ்ச்சி நடத்தினர், வணக்கம்.
3: இனிய மாலை வணக்கம் வாசன், நான் சத்யா பேசுறேன். எப்படி இருக்கிறீங்க?
1: நலம் சத்யா, நலம் நலம். நன்றி. நீங்கள் எப்படி? நலமா?
3: என்ன
1: முயற்சி நடக்குது சத்யா?
3: போறதான்
1: கிளாஸ் போறீங்களே, பரவாயில்ல. கனடா வாழ வைக்குது நம்ம.
3: எல்லாம் அப்படித்தான் நல்லது. அம்மையா வயசண்டி இல்ல, இது பழகும் போது எங்களுக்கு உடல் எக்ஸசைஸோட மெமரி மைண்ட் வந்து நாங்க என்னன்னா அதுல எல்லாம் கவுண்டிங் இருக்குது, எக்ஸசைஸ் மசில் ஸ்ட்ரெச்சிங் மற்றது ஒரு காலம் அதோட எல்லாம் பார்த்து இந்த மைண்ட் அடுத்தது என்ன வருமான்றது மெமரி எங்கடைய ஞாபக சக்தி எல்லாமே நல்ல ஒரு எக்ஸசைஸ்.
1: நல்ல நல்ல நல்ல பண்பையும் கொண்டரும் அந்த இறை வணக்கம், குரு வணக்கம், புஷ்பாஞ்சலி, அலாரிப்பு, தில்லானாண்டு எல்லாம் அப்படி படித்து கொண்டு வர அது ஒரு நல்ல பண்பையும் கொண்டிருக்கும் வாழ்க்கையில. என்ன பாடலோட வந்தீங்க சத்யா?
3: எனக்கு அந்தமான் காதலி படத்துல இருந்து அந்தமானை பாருங்கள். அந்த பாடல்
1: அந்த பாடல் ஒழிக்கும் நல்லது. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு சத்யா.
3: நன்றி, நன்றி, வணக்கம்.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம், நான் ஸ்ரீராம் பேசுகிறேன்.
1: நலம் நலம் ஸ்ரீராம், நன்றி. நீங்கள் நலம் தானே?
4: ஆமா, முதலாவது நேருக்கு பிறகு அடுத்த நேர் என்று சொன்னீங்க, அதுக்கும் அடுத்த நேர் என்று சொல்லணும். மொண்டியல்ல மழை பெய்கிறது.
1: அப்படியா? எங்களுக்கும் ஒரு மழை தூரலுக்கான வாய்ப்புகள் இருக்கின்ற இரவு
4: முழுவதும் மழை பெய்கிறது. நல்ல ஒரு குளிரண்டும் இல்லை, ஒரு நல்ல ஒரு காலநிலை தான். இந்த நேரத்தில் அந்த அடடா மழை தான், அட மழை தான் அந்த சடலுக்குற
1: பையா
4: பையா பையா படத்துல
1: அடடா மழடா அட மழடா.
4: 9 மணி வரைக்கும் எங்களுக்கு விருந்து இருக்கிறது,
1: விருந்து மருந்து எல்லாம் இருக்குது. நன்றி,
4: நன்றி, நன்றி, நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம், காசிநாதன்.
1: காசிநாதன் சொல்லுங்க.
5: எனக்கு உத்தமன் படத்திலிருந்து கீழாய் மகன் என்ற பாட்டு போடுங்க, இல்லாட்டி வேற பாட்டு போட்டாலும் பரவாயில்ல.
1: உத்தமன் திரைப்படத்திலிருந்து கீழாய் மகனே கீழ ஒரு வார்த்தையும் போடலாம். உத்தமன்ல என்ன நல்ல பாட்டு இருக்குது?
5: பாட்டுகள் இருக்கு, எதுனாலும் உண்ட போட்டாலும்
1: படகு படகு ஆசை
5: பாடாது. நல்ல பாட்டு தான். நன்றி,
1: நன்றி, நன்றி காசிநாதன். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம் வாசன், எஸ் பி சரண்.
1: எஸ் பி சரண் வாருங்கள், எப்படி இருக்கிறீங்க?
6: நல்ல, நான் நல்ல சுகமா இருக்கேன்.
1: நீங்க
6: எப்படி இருக்கீங்க?
1: கேட்டேன்
6: சொர்க்கத்தில் கட்டப்பட்ட தொட்டில் எழுமை துன்பத்தில் ஆடுறா இங்கே.
1: சொர்க்கத்தில் கட்டப்பட்ட தொட்டில்
6: எழுமை துன்பத்தில் ஆடுறா
1: இங்கே.
6: மாமர ஊஞ்சல் கொண்டானிங்க, மாளிகை மன்றம் கன்ற மன்னன் என்று மாமர ஊஞ்சல் கொண்டானிங்க. மன்னவன் வந்தானடி.
1: நன்றி நன்றி
6: நன்றி, வணக்கம்.
1: பாடல் ஒழிக்கும் நன்றி நிகழ்ச்சியில் இருந்த வைக்க. அடுத்த நேர் வணக்கம்.
7: மீண்டும் சுதா.
1: சுதா சொல்லுங்க.
7: சத்யாவை சொல்லுங்க, அரங்கேறதுக்கு என் மகன் வந்து பாடுவார். அரங்கேற முடிஞ்சுட்டார். சத்யா அரங்கேறதுக்கு என் மகன் வந்து பாட்டு பாடுவார். ஃப்ரீயா பாடுவார்.
1: ஃப்ரீயா இல்ல, நாங்கள் அரங்கேற்றத்துக்கு பாட விட மாட்டோம். தச்சனை கொடுக்கணும் சுதா, ஃப்ரீயா பாடலாம். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
8: வணக்கம் வணக்கம் சார்.
1: சிவலிங்கம் சொல்லுங்கள். நலம் நலம் நன்றி.
9: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனல் அண்ட் கிரிமேஷன் .com.
10: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
9: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
10: 905-417-6069.
9: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069.
11: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
12: நாங்க இல்லாத காலத்துல எங்கட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
13: அதேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கிற ஆக பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறதா. நீங்க ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தா 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
9: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249. குருநாதன் தேவராஜன். சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 647-327-8111. 647-327-8111. சகாஜா.
1: நேர்கள் CMR தமிழ்ச்சியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் வழங்குகின்ற நேர் விருப்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. நேர் விருப்ப நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்க நேர்கள் 4166-4-4-6-2-2-2 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அழைத்து உங்கள் விருப்ப பாடல்களுடன் இணைந்திருக்கலாம். இந்த வேளையில் இரு குழந்தைகளுடன் தலைமறைவான தந்தையை கைது செய்ய கனடா தழுவிய பிடிவிராந்து ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அதேபோல அமெரிக்காவில் வீட்டு வேலை செய்வதற்கு அதிநவீன ரோபோக்கள் சான் பிரான்சிஸ்கோ போன்ற நகரங்களில் இப்போது அறிமுகப்படுத்தப்பட்டு அவற்றின் மூலம் வீட்டு வேலைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அது பிரதீபா விருப்பப்பாடு.

0: listening to CMR Tamil HD.
1: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
2: வொர்க்கிங் ஃபார் யூ.
1: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டுத் தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
2: Working for you.
3: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர்களை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் வாசல் கண்ணன் காக்க, நீங்க மாலை வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நலம் நலம். என்ன பாடல் கண்ணன்?
1: இன்னைக்கு நாதஸ்வர ஓசையில கேட்போம்.
0: நாதஸ்வர ஓசையில என்ன? நாதஸ்வர ஓசையில என்ன காரணம் இன்னைக்கு நாதஸ்வர ஓசையில வந்திருந்தீங்க?
1: இன்னைக்கு ஒரே சிவாஜி கணேசன் வெற்ற நினைவுகள், அந்த பழைய டீனேஜர் சின்ன பிள்ளையா இருக்க பார்த்த படங்கள், டீனேஜா இருக்க பார்த்த படங்கள் எல்லாம் ஞாபகம். நீங்க நீங்க கதைக்கிறத வச்சு அதெல்லாம் ஞாபகம் வந்து கொண்டே இருக்குது. அந்த காலத்துல பார்த்த படத்துல ஒரு பாட்டை கேட்க வேண்டிய யோசனை. மற்றது இன்றைக்கு நாளும் மற்றது சின்ன பிள்ளைகள் நாளும் இன்றைக்கு மற்ற
2: வெஜிடேரியன் நாடன் இன்றைக்கு எல்லாத்தையும் செய்த மற்ற
0: நன்றி கண்ணன் நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு.
1: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். சொல்லுங்கள். நலம் நலம், நன்றி. நீங்கள் எப்படி? நலமா?
3: நலமா இருக்கிறோம். எனக்கு சங்கமம் படத்துல வராக நதிக்கரையோரம்,
0: வராக நதிக்கரையோரம். சரி, அந்த பாடலொலிக்கும் நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு குயின்ஸ்டன்,
3: நன்றி.
0: வராக நதிக்கரையோரம் பாடல். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் ராஜஹரி பாலசிங்கம்.
0: வணக்கம்.
4: இன்றைக்கு இந்த மகன் ஜெயசீலன் விஜயாவுக்கு திருமண நன்னாள். அவையலன் நெடுவுலி வளம் சிறும் சிறப்பு மாமரமாக பூம்பொட்டோடும் வாழ வாழ்த்து கொண்டு, நீங்களும் நெடுவுலியால நீண்ட ஆயுளோட வாழ வாழ்த்தி கொண்டு, காற்று வாங்க போனேன் கவிதை வண்டி வந்தேன். பத்தி பாடல் கேட்கலாம் இல்ல?
0: காற்று வாங்க போனேன் கவிதை வாங்கி வந்தேன்.
4: ஓ மகன்,
0: அந்த பாடல் ஒலிக்கும் நன்றி.
4: நன்றி, வணக்கம்.
0: நேரம் இப்பொழுது 5:49. நேர்களது விருப்ப பாடல்களுடன் இணைந்திருக்க போகின்றோம்.
5: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றே, உடம்புடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றே, உடம்புடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: அந்த பாடல் ஒளித்தோய்ந்த நேரம் 5:54. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் நேர் விருப்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: வணக்கம், இது நான் உங்களோட பென்னிதியால் பேசுறேன். அண்ட் யூஆர் லிஸ்னிங் டு 101.3 தமிழ் HD, கனடாவுடன் முதல் 24 ஹவர்ஸ் தமிழ் HD ரேடியோ. என்ஜாய்.

0: அந்த பாடல் ஒழித்தோ. இந்த நேரம் 5:59 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். நேர்கள் தொடர்ந்து 6:00 to 7:00 வரை அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். 7:00 to 8:00 வரை திரை இசை தேர்வு நிகழ்ச்சி வளமை போல் உங்களை மகிழ்விக்கும். 8:00 to 9:00 வரை நில் பதில் சொல் நிகழ்ச்சி காத்திருக்கின்றது.
1: மனத்தியாளச் செய்திகள் CMR Tamil HD, Avali News.

0: திலீபனின் சிலை விவகாரம் தொடர்பில் அரசாங்கம் தனது நிலைப்பாட்டை தெளிவாக வெளிப்படுத்தியுள்ளதாக முன்னாள் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா தெரிவித்துள்ளார். காரைதீவு பிரதேச மக்களின் சமூக பராமரிப்பு சேவைகளை மேலும் விரிவுபடுத்தி சிறப்பாக முன்னெடுக்கும் உயரிய நோக்கில் அமைக்கப்பட்ட புதிய சமூக பராமரிப்பு நிலையம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு ஏர்பஸ் விமானங்களை கொள்ளுணவு செய்வதில் இடம்பெற்ற நிதி மோசடிகள் தொடர்பான வழக்கில் அந்நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனாவின் மனைவியான பிரியங்கா நியோமாலிக்கு பிணை நின்ற முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த் டி சில்வா மற்றும் அவரது மனைவியின் 4 கோடி ரூபாய் பிணைப்பணத்தை அரச உடமையாக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன நேற்று உத்தரவிட்டுள்ளார். இலங்கை சுங்க திணைக்களத்தின் புதிய காகிதமில்லா சுங்க பிரகடன முறைமை இன்று தொடக்கி வைக்கப்பட்டுள்ளதுடன் இது நாட்டின் சுங்க அறிவிப்பு முறையை டிஜிட்டல் மயமாக்குவதிலும் நவீனமயமாக்குவதிலும் ஒரு முக்கிய மைல்கல்லாகும் என ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் போதைப்பொருள் பாவனையால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு முன்னெடுக்கப்பட்ட 5ஆம் கட்ட குறுகிய கால சிகிச்சை மற்றும் புனர்வாழ்வு பயிற்சியை வெற்றிகரமாக நிறைவு செய்து வைக்கும் நிகழ்வு கல்லடி காவல்துறை பயிற்சி கல்லூரியில் அமைந்துள்ள குறுகிய கால புனர்வாழ்வு நிலையத்தில் நேற்று நடைபெற்றது. மகளிருக்கான விரிவுபடுத்தப்பட்ட கட்டணமில்லா பேருந்து பயண திட்டமான வெற்றி பயண திட்டத்தை முதல்வர் விஜய் நாளை தொடக்கி வைக்கின்றார். அரச போக்குவரத்துக் கழக பேருந்துகள் உட்பட 15 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான அரச வாகனங்களை வரும் 2035 டிசம்பர் 30 வரை இயக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருக்கு எதிராக நாளை ஜந்தர் மந்திரில் அறிவிக்கப்பட்ட எந்த போராட்டத்துக்கும் இதுவரை அனுமதி அளிக்கவில்லை என டெல்லி காவல்துறை உயரதிகாரி தெரிவித்துள்ளார். கனடாவில் குடியேற்ற விகிதங்களை அதிகரிக்கும் எந்தவொரு முயற்சியையும் தங்கள் கட்சி எதிர்க்கும் என்று கன்சர்வேட்டிவ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரும் குடியேற்ற கொள்கை விமர்சகருமான மிஷல் ரம்பல் கார்னர் தெரிவித்துள்ளார். ஃபிளை டுபாய் விமானத்தில் நிகழ்ந்த சம்பவத்தை கனடாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் கண்டித்தார். விமான பயணிகளின் பாதுகாப்பே சர்வதேச விமான போக்குவரத்து மற்றும் அடிப்படை கொள்கையாகும் என்று அவர் குறிப்பிட்டார். சட்டவிரோதமாக குப்பைகளை கொட்டுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும் வகையில் தனிநபர்களுக்கு $1,00,000 வரையிலும் பெரும் நிறுவனங்களுக்கு 1,000,000 வரையிலும் அபராதம் விதிக்க அல்பர்டா திட்டமிட்டுள்ளது. ஈரான் மீது புதிய தாக்குதல்களை தொடுப்பதா அல்லது பேச்சுவார்த்தை மூலம் ஒரு உடன்பாட்டை தொடர்வதா என்பதில் ஒன்றை அமெரிக்கா தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கூறினார். இந்த மோதல் மிக விரைவில் முடிவுக்கு வரக்கூடும் என்றும் அவர் குறிப்பிட்டார்.
1: மனத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

நிகழ்ச்சியம் ஆர் தமிழ் எஸ்டியின் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பரிசுவை கதம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. இந்த வேளையில் நாங்கள் இந்திய அரசியல் கட்சிகளின் தோற்றம், அவற்றின் வளர்ச்சி பற்றிய பரிமாணங்களுடன் இணைந்திருக்க போகின்றோம். இந்த வேளையிலே பல்வேறு விதமான எதிர்ப்புணர்வுகளின் மத்தியில் இந்திய தேசிய காங்கிரஸ் தன்னை வளர்த்தெடுக்க வேண்டிய ஒரு இக்கட்டான காலகட்டம் ஜவஹர்லால் நேருவின் இறப்புக்கு பின்னர் ஏற்படுகின்றது. ஒரே நேரத்தில் கடுமையான உள்நாட்டு மொழி கிளர்ச்சிகள், தீவிர உணவு பற்றாக்குறை மற்றும் பாகிஸ்தானுடனான முழு அளவிலான போர் என முப்பரிமாண சவால்களை இந்தியா இந்த காலகட்டத்தில் எதிர்கொண்டிருந்தது. அவ்வாறான வேளையில் தான் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களின் ஜெய் ஜவான் ஜெய் கிசான், வெல்க இராணுவம் வெல்க விவசாயி என்ற புகழ்பெற்ற முழக்கம் உருவாகுவதற்கு இந்த சவால்களே அடித்தளமாக அமைந்தன. அந்த வகையில் அப்போதைய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி இந்தியாவின் அரசியல், உள்நாட்டு, வெளியுறவு கொள்கைகளில் ஒரு மிக முக்கியமான தீர்மானங்களுடன் நகர்த்த வேண்டிய இக்கட்டான ஒரு காலத்தில் இந்திய அரசியல் நிலைமைகளை, குறிப்பாக இந்தியாவின் தலைமைத்துவத்தையும் இந்திய தேசிய காங்கிரசின் ஒரு மிக முக்கியமான வழி நடத்தலையும் மேற்கொள்ள வேண்டிய இக்கட்டுக்குள் ஆளாகின்றார். பொதுவாக நேருவின் மறைவுக்கு பிறகு பதவியேற்ற சாஸ்திரி ஆரம்பத்தில் மென்மையானவர் என்று பார்க்கப்பட்டது. ஆனால் 1965 போரின் போது அவர் எடுத்த துணிச்சலான முடிவுகள் அவரது அரசியல் ஆளுமைகளை, தேசத்தின் மீதான பிடியையும் வலுப்படுத்தி காட்டின. ஆளுங்கட்சியான காங்கிரஸில் உட்கட்சி முரண்பாடுகள் இருந்தால் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் கே காமராஜரின் அரசியல் சாணக்கியத்தினால் கட்சி கட்டுக்கோப்பாக வைக்கப்படுகின்றது. போர்க்காலத்தில் ஒட்டுமொத்த நாடும் சாஸ்திரியின் தலைமைக்கு பின்னால் நின்றதால் காங்கிரசின் செல்வாக்கு தற்காலிகமாக நேருவின் பின்னரும் உயரத் தொடங்கியது. குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சியில் ஏற்பட்ட பிளவுகளின் தாக்கங்கள் தொடர்ந்தபோது புதிதாக உருவான சிபிஐ மற்றும் சிபிஎம் கட்சியின் பல தலைவர்கள் சீனாவுக்கு ஆதரவாக செயல்படக்கூடும் என்ற அச்சத்தில் பாதுகாப்பு சட்டங்களின் கீழ் சிறையில் அடைக்கப்படுகின்றார்கள். எனினும் பாகிஸ்தான் போரின் போது பாரதிய ஜனசங்கம், சுதந்திரா கட்சி உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளும் அரசுக்கு முழு ஆதரவை வழங்க தொடங்குகின்றன. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய எதிர்ப்பு போராட்டங்களை மிக தீவிரமாக முன்னெடுத்து மாநில அளவில் காங்கிரசுக்கு மாற்றான மிகப்பெரிய அரசியல் சக்தியாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளுகின்ற காலமாகவும் இந்த காலம் மாற்றம் பெறுகிறது.

1965 மிக முக்கியமான நிகழ்வாக செப்டம்பர் ஆகஸ்ட் மாதங்களில் நடந்த இந்திய பாகிஸ்தான் போர். 1962 சீனாவிடம் இந்தியா தோற்றிருந்ததால் இந்தியாவின் இராணுவ பலவீனமாக இருப்பதாக பாகிஸ்தான் தவறாக எடை போட்டிருந்தது. ஆனால் காஷ்மீருக்குள் ஊடுருவி அங்குள்ள மக்கள் இந்திய அரசுக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய தூண்ட பாகிஸ்தான் இராணுவம் முயன்றது. ஒப்ரேஷன் கிப்ரால்டர் என்ற பெயரில் இந்த தாக்குதலை மேற்கொண்டது. ஊடுருவலை முறியடித்த இந்திய இராணுவம் காஷ்மீர் எல்லையை தாண்டி சர்வதேச எல்லையை கடந்து பாகிஸ்தானின் லாகூர் நகரை நோக்கி படையெடுத்து சென்று அதிரடி பதிலடி கொடுத்தது. இந்த வேளையில் 1965 செப்டம்பர் 23 தேதி ஐக்கிய நாடுகள் சபையின் தலையீட்டால் இரு நாடுகளுக்கும் இடையே அதிகாரப்பூர்வ போர் நிறுத்தம் ஒன்று கொண்டு வரப்படுகிறது. இந்த போரில் இந்தியாவின் கை ஓங்கியிருந்தது. போரின் போது அமெரிக்கா இரு நாடுகளுக்குமான இராணுவ மற்றும் பொருளாதார உதவிகளை நிறுத்துகிறது. இது இந்தியாவின் உணவு நெருக்கடியை அதிகமாக்கியது. இதற்கிடையே சோவியத் ஒன்றியம் இரு நாடுகளுக்கும் இடையே அமைதி பேச்சுவார்த்தையை நடத்த முன்வந்தது. இது புகழ்பெற்ற டாஸ்கண்ட் ஒப்பந்தமாக பின்னர் மாறுகிறது. போரின் போது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சீன இந்திய எல்லைப்பகுதியில் அச்சுறுத்தல்களை ஏற்படுத்த முயன்றது. ஆனால் இந்தியா அதை சாதுரியமாக எதிர்கொண்டதுடன் சர்வதேச அழுத்தங்கள் காரணமாக சீனா நேரடியாக போரில் ஈடுபடாமல் விலகிக்கொண்டது. 1965 பல்வேறு விதமான நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன. குறிப்பாக தமிழகத்தில் நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு போராட்டம், பாகிஸ்தான் இராணுவம் இந்தியாவுக்குள் ஊடுருவல் என்று பல நெருக்கடிகளையும் லால் பகதூர் சாஸ்திரி மிக சாதுரியமாக கையாண்டு அதில் வெற்றியும் கண்டார் என்பதுதான் மிக முக்கியமானது.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன், 416-220-8888, குணா குணராஜா, 647-624-4165.
2: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5% இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்,
2: 416-834-2266.
3: Jeeva Jewelers.

நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ஸ்ரீயின் அறிந்து அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பரிசுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. லால் பகதூர் சாஸ்திரி இந்தியாவுக்கு மிகச்சிறந்த ஒரு தலைவராக நேருவின் பின் விளங்கி மிகப்பெரிய அளவில் இந்தியாவை நிமிர வைத்த நேரம் அது.

லால் பகதூர் சாஸ்திரியின் தலைமைத்துவம். நேருவின் தலைமைத்துவத்துக்கு எந்த விதத்திலும் பங்கமில்லாத வகையில் சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருந்த காலம் அது.

அடுத்தொரு மிகப்பெரிய தலைவரை கண்டறிந்த ஒரு மகிழ்ச்சியில் இந்திரா காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ் இருந்த வேளையிலும், அதேவேளை நாட்டுக்கு ஒரு மிகச்சிறந்த தலைவரை கண்டறிந்த பெரு மகிழ்ச்சியில் நாட்டு மக்கள் இருந்த வேளையிலும், அந்த சந்தோஷம் அந்த மகிழ்ச்சி தொடர்ச்சியாக நீடிக்க முடியவில்லை. இந்திய வரலாற்றில் மற்றொரு மிகப்பெரிய அதிரடி மாற்றத்தை, அதிரடி விளைவை கொண்டு வந்த ஒரு காலகட்டம் வெகு சீக்கிரம் வந்து சேர்ந்தது. 1966 ஜனவரி 11 திகதி பாகிஸ்தானுடன் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தான சில மணி நேரங்களிலேயே இந்திய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி தாஸ்கண்டில் திடீரென காலமானார் என்ற செய்தி வெளியாகிறது. இது நாட்டில் பெரும் அரசியல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்திய பாகிஸ்தான் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தான ஒரு சில மணி நேரங்களில் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி தாஸ்கண்டிலேயே திடீரென காலமான செய்தி நாட்டில் பல்வேறு விதமான அரசியல் அதிர்ச்சியை மட்டுமல்ல, பலர் மத்தியில் பல்வேறு வினாக்களையும் எடுத்து நின்றது.

மீண்டும் குல்சாரிவால் நந்தா தற்காலிக பிரதமராக பொறுப்பேற்கின்றார். அடுத்த பிரதமர் யார் என்ற போட்டியில் மூத்த தலைவர் மொராஜி தேசாய் மற்றும் இந்திரா காந்தி ஆகியோரிடையில் பலத்த உட்கட்சி மோதல் ஆரம்பித்தது. இந்த உட்கட்சி மோதலை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் உட்கட்சி தேர்தல் மூலம் இந்திரா காந்தி ஜனவரி 1969-1966 இந்தியாவின் முதல் பெண் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். கட்சியின் மூத்த தலைவர்கள் கே காமராஜ் தலைமையிலான சிண்டிகேட் குழு இந்திரா காந்தியை தங்களின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியும் என நம்பி அவரை பிரதமராக்குகிறார்கள். இந்திரா காந்தியை ஆரம்பத்தில் எதிர்க்கட்சிகள் ஊமை பெண்மை ஊமை பொம்மை என்று விமர்சிக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் அவர் படிப்படியாக தனித்து முடிவெடுக்க தொடங்குகின்றார். அதே காலத்தில் 1967 வரவிருந்த பொதுத் தேர்தலை எதிர்கொண்ட தமிழ்நாடு பேரறிஞர் அண்ணா தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் ராஜாஜியின் சுதந்திரா கட்சி மற்றும் இடதுசாரிகளுடன் இணைந்து ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்க தொடங்குகிறார்கள். 1966 ஜூன் 19 அன்று பால் தாக்கரே என்பவரால் மகாராஷ்டிராவில் சிவசேனா கட்சி என்ற ஒரு கட்சி தொடங்கப்படுகிறது. இது பிராந்திய மற்றும் மராத்திய மண்ணின் மைந்தர்கள் அரசியலை முன்னிறுத்தி கொண்டு வந்தது. இன்று இந்த சிவசேனா கட்சி உலகெங்கும் பரவி பெரும் கட்சியாக வளர்ச்சி பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதேவேளை தொடர்ந்து ஏற்பட்ட இரண்டு போர்கள், 62 சீன இந்திய போர், 65 பாகிஸ்தான் இந்திய போர் என்பவற்றின் காரணமாக இந்தியாவின் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. மேற்கத்திய நாடுகள் மற்றும் உலக வங்கியின் அழுத்தத்தால் 1966 அன்று இந்திரா காந்தி இந்திய ரூபாயின் மதிப்பை ஒரே அடியாக 57% குறைக்கின்றார். இது எதிர்க்கட்சிகளாலும் பொதுமக்களாலும் நாட்டின் இறையாண்மைக்கு ஏற்பட்ட பின்னடைவாக பார்க்கப்பட்டு பெரும் கொந்தளிப்பை நாட்டில் ஏற்படுத்துகிறது. சீக்கியர்களின் தனிமாநில கோரிக்கையை பஞ்சாபு சுபா இயக்கம் ஏற்று 1966 பஞ்சாப் மாநிலம் பிரிக்கப்பட்டு சீக்கியர்களை பெரும்பான்மையாக கொண்ட பஞ்சாப் மற்றும் இந்தி பேசுபவர்களை கொண்ட ஹரியானா என இரு மாநிலங்களாக உருவாகுகின்றன. சண்டிகர் யூனியன் பிரதேசமாக மாற்றப்படுகின்றது. அதேவேளை 1966 அசாமின் மிசோ மலைப்பகுதியில் தற்போதைய மிசோரம் லால்கொண்டோங்கா தலைமையிலான மிசோ தேசிய முன்னணி இந்தியாவின் ஆளுகைக்கு எதிரான ஆயுதமேந்திய கிளர்ச்சியில் ஈடுபடுகிறது. நிலைமையை கட்டுப்படுத்த இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக இந்திய விமானப்படை தனது சொந்த நாட்டு பகுதியில் குண்டு வீச்சு தாக்குதலை மேற்கொள்ளுகின்றது. 66 அன்று டெல்லியில் நாடாளுமன்றத்திற்கு வெளியே இருந்து இந்து சாமியார்கள் மற்றும் அமைப்புகள் இணைந்து நாடுதழுவிய பசுவதை தடை சட்டம் கோரி ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்துகிறார்கள். இது வன்முறையாக மாறிய போது நடந்த துப்பாக்கிச் சூட்டில் பலர் உயிரிழக்கின்றார்கள். இதன் காரணமாக அப்போதைய மத்திய உள்துறை அமைச்சர் குல்சாரிலால் நந்தா தனது பதவியை ராஜினாமா செய்கின்ற அளவுக்கு பிரச்சினை விபரீதமாகிறது. 1966 அன்று இந்தியாவின் அணுசக்தி திட்டத்தின் தந்தை என போற்றப்படும் ஹோமி ஜஹாங்கீர் பாபா பயணித்தார். இந்தியா விமானம் ஆல்ஸ் மலையில் விபத்துக்குள்ளாகி அந்த விபத்தில் இந்தியாவின் அணுவிஞ்ஞானி அணுசக்தி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற ஹோமி ஜஹாங்கீர் பாபா உயிரிழக்கின்றார். இது இந்தியாவின் அறிவியல் துறைக்கு விழுந்த பேரிடியாக அந்த வேளையில் பார்க்கப்பட்டது. 66 சோவியத் ஒன்றியத்தின் மத்தியஸ்தத்தில் இந்திய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் பாகிஸ்தான் அதிபர் அஜீப் கானும் தாஸ்கண்ட் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட அந்த செய்தி நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். இந்த இரு நாடுகளும் 65 போருக்கு முன்பு இருந்த எல்லைக்கோட்டிற்கு தங்கள் இராணுவத்தை திரும்பப் பெற சம்மதிக்கின்றன. இந்த போராட்ட சமரசம் சோவியத் ஒன்றியத்தின் தெற்காசிய அரசியலில் ஒரு முக்கிய சக்தியாக மாறுகிறது. அந்த தாஸ்கண்ட் ஒப்பந்தத்தின் பின்னர் தான் லால் பகதூர் சாஸ்திரி தாஸ்கண்டிலேயே இறந்த அந்த செய்தியையும் பார்த்திருந்தோம். கடுமையான உணவு தட்டுப்பாடு மற்றும் பொருளாதார நெருக்கடி நிலவியதால் அமெரிக்க உதவிகளை பெற இந்திரா காந்தி அமெரிக்கா சென்று அதிபர் லிண்டன் பி ஜான்சனை சந்திக்கின்றார். அமெரிக்காவிடமிருந்து உணவு தானிய உதவிகள் பெறப்பட்டாலும் வியட்நாம் போரில் அமெரிக்காவின் நடவடிக்கையை இந்திரா காந்தி விமர்சித்ததால் இரு நாட்டு உறவுகளிலும் ஒரு தொய்வு ஏற்படுகின்றது. இந்திரா காந்தி அக்டோபர் 1966 நேபாளத்திற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டு அந்த நாட்டிற்கு பெரிய அளவிலான பொருளாதார உதவிகளை அறிவித்து உறவை மேம்படுத்துகின்றார். சீனாவுடனான எல்லை பதட்டம் 66 தொடர்ந்து இந்திரா காந்தி தலைமையிலும் நீடிக்க தொடங்குகின்றது.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது தமிழ் HD. உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல்ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 6477992393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: நாள் முழுவதும் முளைத்து கிழித்த உங்களுக்கு சுகமான தூக்கத்திற்கு உத்தரவாதம் தருவது தரமான மெத்தைகள். Relaxwell Mattress and Furniture, தமிழரின் நிர்வாகத்தில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் அளவில் விரும்பும் நிறத்தில் மெத்தைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம். Relaxwell Mattress and Furniture, 1600 Midland Avenue, Unit 2, Scarborough, 416-759-2600, 416-759-2600.

அறிந்துமறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியில் அடுத்து தமிழக அரசியல் கட்சிகள் பற்றிய பார்வையை செலுத்துவோம். நேர்களே, தமிழக அரசியல் கட்சிகளை பொறுத்தவரையில் முற்றிலும் மிக உன்னதமான தீவிரமான ஒரு போக்கு தமிழகத்தில் ஆரம்பமாகி இருந்தது. வரலாற்று சிறப்புமிக்க இந்திய எதிர்ப்பு போராட்டம் தமிழகத்தில் சூடு பிடித்திருந்தது. பொதுவாக இந்த காலகட்டத்திலே வயிற்றுக்கு சோறும் மொழிக்கு சுதந்திரம் என்ற இக்கட்டான நிலையை திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல தமிழகமும் எதிர்கொண்டது. இந்த இரண்டு தேவைகளையும் பூர்த்தி செய்ய தவறிய காங்கிரஸ் அரசை மக்கள் நிராகரிக்க தொடங்கி மாற்று சக்தியாக தெரிந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி முழுமையாக தங்கள் ஆதரவுகளை மாற்றிக்கொள்ள முற்படுகின்றார்கள் தமிழக மக்கள். இவ்வாறான இந்த காலகட்டத்தில் அரசியல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் படி 65ஆம் ஆண்டு இந்தி மொழி இந்தியாவின் ஒரே ஆட்சி மொழியாக ஆதரிக்கப்பட்டு அறிவிக்கப்படுகிறது. பக்தவச்சலம் அரசு இவ்வாறான அணுகுமுறையை அப்போதைய காங்கிரஸ் முதலமைச்சர், காங்கிரஸ் கட்சியின் தமிழக முதலமைச்சராக இருந்த எம் பக்தவச்சலம், இந்தி திணிப்பை எதிர்த்து மக்கள் மற்றும் மாணவர்கள் நடத்திய போராட்டங்களை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மட்டுமே பார்த்தாரே தவிர மக்களது உணர்வுகளை மதிக்க தவறுகின்றார்கள். போராட்டங்களை ஒடுக்க அவர் எடுத்த மிக கடுமையான நடவடிக்கைகள் எரியின் நெருப்பில் நெய்யை ஊட்டுவது போல் அமைந்திருந்தது. அதேபோல் 1965 ஜனவரி 26ஆம் தேதி திராவிட முன்னேற்ற கழகம் துக்க நாளாக அறிவித்திருந்தது. மாநிலம் தழுவிய போராட்டங்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தது. பொதுவாக 1965 ஜனவரி 26ஆம் தேதி எப்போதுமே குடியரசு தினமாக கொண்டாடப்படும், இந்திய குடியரசு தினமாக. அந்த குடியரசு தினத்தை 65ல் துக்க நாளாக அறிவித்து நாடு தழுவிய மாநிலம் தழுவிய போராட்டங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அழைப்பு விடுக்கின்றது. அண்ணாதுரை, கருணாநிதி, பேராசிரியர் அன்பழகன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்யப்படுகிறார்கள். தலைவர்களின் கைது மக்களையும் மாணவர்களையும் மேலும் ஆவேசமடைய செய்கின்றது. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை முன்னின்று நடத்திய இதன் மூலம் திராவிட முன்னேற்ற கழகம் வெறும் அரசியல் கட்சியாக மட்டுமல்லாமல் தமிழ் மொழி மற்றும் பண்பாட்டின் பாதுகாவலனாக மக்களின் மனதில் மிக ஆழமாக பதிகின்றது. தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் காமராஜர் உட்பட தமிழக மக்களின் இந்திய எதிர்ப்பு உணர்வை உணர்ந்திருந்தார்கள். மத்திய அமைச்சர்களான சீனா சுப்பிரமணியம் மற்றும் வி அசோகன் ஆகியோர் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்து லால் பகதூர் சாஸ்திரி அரசுக்கு அழுத்தம் கொடுத்தார்கள். இருப்பினும் மாநிலத்தில் பக்தவச்சலம் அரசு நடத்திய துப்பாக்கிச் சூடுகள் மற்றும் அத்துமீறல்களால் காங்கிரஸ் கட்சி தமிழக மக்களிடையே தமிழர்களுக்கு எதிரான கட்சி என்ற கடுமையான அவப்பெயரை இந்திய எதிர்ப்பு போராட்டம் மூலம் பக்தவச்சலம் அரசு சம்பாதித்துக் கொள்ளுகின்றது. ஈவேரா பெரியார் இந்தி திணிப்பை எதிர்த்த போதிலும் காமராஜர் மீதிருந்த ஆதரவு மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் மீதான அரசியல் முரண்பாடு காரணமாக 65 மாணவர் போராட்டங்களை ஆதரிக்கவில்லை. மாறாக அதனை எதிர்த்தார். அது மாணவர்களிடையே அதிர்ச்சியை அந்த வேளையில் ஏற்படுத்தியிருந்தது. ராஜாஜியின் சுதந்திர கட்சி மற்றும் இடதுசாரி இந்தி திணிப்பை கண்டித்து மாணவர்கள் போராட்ட உணர்வுகளுக்கு மறைமுகமாக தமது ஆதரவுகளை வழங்கிக் கொண்டிருந்த காலகட்டம் அந்த காலகட்டம். தமிழக மக்கள் குறிப்பாக மாணவர்கள் காட்டிய வீரம் எதிர்ப்பு உலகையே கொஞ்சம் வியக்க வைத்தது என்று சொல்லலாம். அன்று மதுரையில் தொடங்கிய மாணவர் பேரணி பின்னர் மாநிலம் முழுவதும் பரவுகிறது. இராணுவ மற்றும் துப்பாக்கிச்சூட்டு பிரயோகம் ஏற்பட்டதில் 70க்கும் மேற்பட்டோர் உயிரிழக்கின்றார்கள். அவ்வாறான தமிழ் மொழியை காக்க கீழப்படுவூர் சின்னச்சாமி, கோடாம்பாக்கம் சிவலிங்கம், வீராளிமலை சண்முகம், சாரங்கபாணி உள்ளிட்ட பல இளைஞர்கள் அந்த வேளையில் தீக்குளிக்கின்றார்கள். இவ்வாறான இந்த தீக்குளிப்பு சம்பவங்கள், மொழிப்போர் தியாகங்கள் என்றெல்லாம் அந்த வேளையில் ஏற்றி போற்றப்பட்டது. மொழி போராட்டத்துடன் சேர்ந்து மாநிலத்தில் நிலவிய கடுமையான உணவு பஞ்சமும் அரிசி தட்டுப்பாடும் சாமானிய மக்களை வறுமையில் வாட்டுகிறது. தங்களுக்கு சோறும் தராமல் மொழியையும் பறிக்க பார்க்கும் காங்கிரஸ் அரசுக்கு அரசு தங்களுக்கு இனிமேல் தேவையில்லை என்ற தீர்க்கமான ஒரு முடிவுக்கு தமிழக மக்களை இந்திய எதிர்ப்பு போராட்டம் மெல்ல மெல்ல கொண்டு வருகிறது என்று சொன்னால் அது மிகையல்ல.

0: அந்த பாடல் லொலித்தோ இந்த நேரம் 6:41 நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் அறிந்து அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி. 7 வரை நேர்கள் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். 7 தொடக்கம் 8 வரை திரை இசை தேர்வு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு எங்களது தெரிவில் வருகின்ற பாடல்களுக்கான உங்கள் விருப்பங்களை தெரிவிக்கலாம்.
1: என்ன யோசினை?
2: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
1: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
3: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
4: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
5: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ. 416-720-7439 416-720-7439 சித்ரா செல்வநாதன்.
6: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
7: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
8: நோ நோ நோ.
9: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

நேர்களை, இந்தியாவிலிருந்து தமிழகம் வந்தோம். இப்போது தமிழகத்திலிருந்து இலங்கைக்கு பாய்வோம். 1970களுக்கு பின்னர் இலங்கை அரசியல் மிகப்பெரிய சூடு கண்ட ஒரு களமாக மாறியிருந்தது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1972 இலங்கையில் ஆளும் ஐக்கிய முன்னணி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, லங்கா சமசமாஜ கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவற்றின் கூட்டணி நாடாளுமன்றத்தில் அசுர பலத்துடன் ஆட்சியில் ஏறியது பார்த்தோம். ஐக்கிய தேசிய கட்சி எதிர்கட்சி ஆசனத்தில் அமர்ந்திருந்தது. 72 ஆண்டு அரசியலமைப்பு ஓரங்கட்டப்பட்ட தமிழ் அரசியல் கட்சிகள் தங்களின் தமிழர் கூட்டணியை மேலும் வலுப்படுத்துகின்ற முயற்சியில் ஈடுபட்ட காலம் அந்த காலம். ஐக்கிய தேசிய கட்சிக்குள் டட்லி சேனநாயக்காவின் மரணமும் ஏ ஆர் ஜெயவர்தனாவின் எழுச்சியும் அந்த காலத்தில் மெல்ல இடம்பெற்றது. டட்லி சேனநாயக்காவின் மரணம் அந்த அவரது இறுதி ஊர்வலத்தை மிகப்பெரிய அரசியல் பிரச்சாரமாக்கி கொண்டார்கள் என்பதை கடந்த வாரம் பார்த்தோம். அதேவேளை பிரதமர் சீமாவோ பண்டாரநாயக்கா ஜேவிபி கிளர்ச்சியை ஒடுக்கிய பின்னர் தனது அதிகாரத்தை நிலைநிறுத்துகின்ற முயற்சியில் ஈடுபட்டார். 72 அரசியலமைப்பின் மூலம் நாடாளுமன்றத்தின் ஆயுட்காலம் 77 வரை 2 ஆண்டுகள் நீடிக்கப்பட்டதால் அவர் தேர்தலை சந்திக்காமல் ஆட்சியை தொடர்ந்தார் என்பதையும் பார்த்தோம். அதேவேளை 1972 தனது நாடாளுமன்ற ஆசனத்தை தந்தை செல்வா ராஜினாமா செய்த செய்தியையும், 71 ஆண்டு கிளர்ச்சியின் முதுதன்மை சூத்திரதாரியான ஜேவிபி தலைவர் ரோகண விஜயவீர 73 அமைக்கப்பட்ட குற்றவியல் நீதி ஆணைக்குழுவின் மூலம் மரண தண்டனைக்கு மாற்றாக ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட விடயத்தையும், பத்திரிகை சுதந்திரம் பறிக்கப்பட்ட லேக் ஹவுஸ் நிறுவனம் அரசுடைமை ஆக்கப்பட்ட செய்தியையும், கல்வி தரப்படுத்தல் மூலம் பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்களை தெரிவு செய்யும் போது தமிழ் மாணவர்கள் அதிக புள்ளிகளை பெற வேண்டுமென்ற மாவட்ட ரீதியான புள்ளி தரப்படுத்தல் இந்த 73 ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது என்பதையும் கடந்த வாரம் பார்த்திருந்தோம்.

நேர்களை, இந்த வேளையில் தான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் மார்க்சிய இடதுசாரி கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டரசாங்கம் நாடாளுமன்றத்தில் பலமாக இருந்த போதிலும் மக்கள் மத்தியில் அதன் செல்வாக்கு மிக மோசமாக வீழ்ச்சியடைய தொடங்குகின்றது. நாட்டில் நிலவிய பொருளாதார நெருக்கடி தீவிரமடைந்ததால் அரசாங்கத்துக்குள் ஸ்ரீமாவோவின் உறவினரான பீலிக்ஸ் டயஸ் பண்டார் நாயக்கா, அனுர பண்டார் நாயக்கா போன்ற வலதுசாரி சக்திகளின் கை ஓங்க தொடங்குகிறது. இது இடதுசாரி அமைச்சர்களின் பொருளாதார திட்டங்களில் தலையீடுகளை ஏற்படுத்தி கூட்டணிக்குள் பாரிய விரிசலை உருவாக்க தொடங்குகிறது. இப்படி ஆளுங்கட்சிக்குள் பிளவுகள் ஏற்பட்டுக் கொண்டிருந்த அதேவேளை புதிய தலைவர் ஜே ஆர் ஜெயவர்த்தனவின் கீழ் யூஎன்பி மிகவும் சுறுசுறுப்பான ஆக்ரோஷமான எதிர்க்கட்சியாக ஒரு பக்கம் பெரும் உருவெடுத்து வர தொடங்குகிறது. அரசாங்கத்தின் உணவு கட்டுப்பாடுகள், ஊடக ஒடுக்குமுறை ஆகியவற்றுக்கு எதிராக பொதுமக்களை திரட்டி மாபெரும் போராட்டங்களை நடத்தி தமது செல்வாக்கை அசுர வேகத்தில் வளர்த்துக் கொள்கின்றது யூஎன்பி. அதேவேளை 1974 யாழ்ப்பாணத்தில் நடந்த கசப்பான சம்பவங்கள் காரணமாக தமிழ் அரசியல் கட்சிகளின் இந்த ஆளுமை மிக்க கூட்டணி மிகவும் தீவிரமான சிவில் ஒத்துழையாமை இயக்கமாக மாறுகிறது. 1974 ஜனவரி 10 யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற 4வது உலக தமிழாராய்ச்சி மாநாட்டின் இறுதி நாளன்று போலீசார் பொதுமக்களின் மீது தேவையற்ற முறையில் கண்ணீர் புகை மற்றும் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு வன்முறையை ஏவுகிறார்கள். இதில் மின்சார கம்பிகள் மற்றும் அறுந்து விழுந்ததில் 9 முதல் 11 தமிழர்கள் மின்சார தாக்குதலுக்கு உள்ளாகி பலியாகின்றார்கள். இந்த சம்பவம் தமிழ் மக்கள் மத்தியிலும் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் தென்னிலங்கை அரசுக்கு எதிராக மாபெரும் கோபத்தை, ஆயுத போராட்ட சிந்தனையையும் ஈழப்போராட்ட விதையையும் உருவாக்கியதென்றால் அது மாற்றுக் கருத்துக்கு இடமில்லை. போலீசாரது துப்பாக்கி பிரயோகம், கண்ணீர் புகை பிரயோகம் என்று பல வன்முறை செயல்முறைகள் காரணமாக 11 தமிழர்கள் இந்த தமிழாராய்ச்சி மாநாட்டில் கொல்லப்பட்டார்கள் என்பதுதான் உண்மை விடயம். இதேவேளைத்தான் உலகளாவிய ரீதியில் 1973-74 அளவில் உலகளாவிய எண்ணெய் அதிர்ச்சிகள் ஏற்படுகின்றன. உலகளாவிய ரீதியில் அரசாங்கத்தின் மூடிய பொருளாதார கொள்கையினால் நாட்டின் வரலாறு காணாத உணவு தட்டுப்பாடும் பணவீக்கமும் ஏற்படுகின்றது. பான் விலை அதிகரிக்கின்றது, அரிசி விலை அதிகரிக்கின்றது. பான் வாங்குவதற்கும் அரிசி வாங்குவதற்கும் மக்கள் நீண்ட வரிசைகளில் நிற்க வேண்டியிருந்தது. அரசாங்கத்துக்கு எதிராக தொழிலாளர்கள் தொடர் வேலை நிறுத்த போராட்டங்களை கட்டவிழ்த்து விடுகின்றார்கள். உள்நாட்டில் கடுமையான உணவு தட்டுப்பாடு நிலவியதால் ஸ்ரீமாவோ உற்பத்தி செய் அல்லது மடி என்ற முழக்கத்தை முன்வைத்து தீவிர விவசாய கொள்கைகளை வலியுறுத்த தொடங்குகிறார். தமிழாராய்ச்சி மாநாட்டு வன்முறைக்கு காரணமான யாழ்ப்பாண போலீஸ் அதிகாரி சந்திரசேகரவுக்கு தண்டிப்பதற்கு பதிலாக ஸ்ரீமாவோ அரசாங்கம் அவருக்கு பதவி உயர்வு வழங்கி வேடிக்கை பார்த்தது. இது தமிழ் தலைவர்களை, தமிழர்களை மேலும் ஆத்திரமூட்டியது. ஸ்ரீமாவோ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் யாழ்ப்பாண அமைப்பாளராகவும் மேயராகவும் இருந்த அல்பர்ட் துரையப்பா தமிழாராய்ச்சி மாநாட்டை தடுக்க முயன்றதாக தமிழ் இளைஞர்களால் துரோகி என முத்திரை குத்தப்படுகின்றார். அடுத்த ஆண்டு இவர் அல்பர்ட் துரையப்பா தீவிரவாத போக்குடைய இளைஞர்களால் சுட்டுக் கொல்லப்படுகின்றார். அரசாங்கம் நாடாளுமன்றத்தின் ஆயுட்காலத்தை 1977 வரை நீடித்ததை எதிர்த்து ஜே ஆர் ஜெயவர்த்தன தனது நாடாளுமன்ற பதவியை தற்காலிகமாக துறந்து இடைத்தேர்தலில் மீண்டும் போட்டியிட்டு வென்று காட்டி மக்கள் ஆதரவு தென்பக்கமே உள்ளது என்பதை நிரூபித்த சம்பவங்களும் இந்த காலத்தில் நடந்தேறின. செப்டம்பரில் நடைபெற்ற பொதுநலவாய நாடுகளின் மாநாட்டில் இலங்கை தமிழ் மக்கள் திட்டமிட்ட ரீதியில் ஒழுக்கப்படுகிறார்கள் என்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மனுவை சர்வதேச பிரதிநிதிகளிடம் தந்தை செல்வா அந்த வேளையில் மற்றும் தமிழ் தலைவர்கள் இணைந்து சமர்ப்பிக்கின்றார்கள்.

இந்த காலகட்டத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஸ்ரீமாவு பண்டார் நாயக்காவின் அரசாங்கம், அந்த அரசாங்கத்தின் தீவிர சோசியலிச பொருளாதார வீழ்ச்சி, வடக்கில் தமிழ் இளைஞர்கள் பாரம்பரிய மிதவாத அரசியலை கைவிட்டு ஆயுதப் போராட்டத்தை நோக்கி நகர்ந்து, தென்னிலங்கையில் ஜே ஆர் ஜெயவர்த்தனவின் யூஎன்பி கட்சி மாபெரும் வெற்றி பெற்று மிகப்பெரிய அரசியல் மாற்றம் ஒன்றை இலங்கை அரசாங்கம் மெல்ல மெல்ல கண்டுகொண்டிருந்த காலம் அது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் அசுரபலத்துடன் அமைக்கப்பட்ட ஐக்கிய முன்னணி என்று அழைக்கப்படுகின்ற எஸ்எல்எஃபி, எஸ்எல்எஃபி, எல்எஸ்எஸ்பி மற்றும் கம்யூனிஸ்ட் பார்ட்டி கொண்ட ஐக்கிய முன்னணி, சோசலிச கூட்டணி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு கொள்கை முரண்பாடுகள் மற்றும் அதிகார போட்டிகள் காரணமாக உத்தியோகபூர்வமாக உடைய தொடங்குகிறது. நாட்டில் நிலவிய கடுமையான பொருளாதார நெருக்கடி, உணவு தட்டுப்பாடு மற்றும் பணவீக்கம் காரணமாக அரசாங்கத்தின் மீதான மக்கள் ஆதரவு சரிந்ததென்று பார்த்தோம். இந்த சூழலில் ஸ்ரீமாவோ சுதந்திர கட்சிக்குள்ளே இருந்த வலதுசாரி கட்சிகளும் அவரது உறவினர் பீலிக்ஸ் டயஸ் பண்டார் நாயக்கா மற்றும் மகன் அனுர பண்டார் நாயக்கா மற்றும் லங்கா சமசமாய கட்சியின் தீவிர மார்க்சிய தலைவர்களும் பொருளாதார கொள்கைகளில் தொடர்ந்து ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்கின்றார்கள். வெளிநாட்டினருக்கு சொந்தமான தேயிலை மற்றும் ரப்பர் தோட்டங்களை அரசுடமையாக்கும் சட்டமூலத்தை கொண்டு வருவதில் இரு தரப்பிற்கும் இடையே கடுமையான முரண்பாடுகள் ஏற்படுகிறது. நிதியமைச்சராக இருந்த எல்எஸ்எஸ்பி கட்சியின் தலைவர் டாக்டர் என் எம் பெரேரா ஸ்ரீமாவோவின் குடும்ப ஆதிக்க போக்கு மற்றும் பொருளாதார கொள்கைகளை பகிரங்கமாக விமர்சிக்க தொடங்கினார். இந்த பகிரங்க மோதல்களின் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1975 செப்டம்பர் 2 அன்று பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்கா, டாக்டர் என் எம் பெரேரா உள்ளிட்ட எல்எஸ்எஸ்பி அமைச்சர்களை தங்களது பதவிகளிலிருந்து அதிரடியாக நீக்குகிறார். அரசாங்கத்திலிருந்து எல்எஸ்எஸ்பி கட்சி வெளியேறிய போது

இலங்கையின் மிக நீண்ட காலமாக இடதுசாரி கூட்டணி ஆக இருந்த ஐக்கிய முன்னணி முறிவடைகிறது. நாடாளுமன்றில் சீமாவு அரசாங்கம் பலவீனமடைந்ததுடன் தொழிலாளர் வர்க்கத்தின் ஆதரவையும் முற்றாக இழக்க தொடங்குகிறது. இந்த வேளையில்தான் அசுர பலத்துடன் முன்னேறி வந்த ஐக்கிய தேசிய கட்சி சிம்மாசனமிட்டு கட்டிலேறுகின்ற அந்த பாதையை மேலும் வலுவாக்க தொடங்குகிறது.

0: மனத்தியால செய்திகள்
1: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
2: திலீபனின் சிலை விவகாரம் தொடர்பில் அரசாங்கம் தனது நிலைப்பாட்டை தெளிவாக வெளிப்படுத்தியுள்ளதாக முன்னாள் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா தெரிவித்துள்ளார். காரைதீவு பிரதேச மக்களின் சமூக பராமரிப்பு சேவைகளை மேலும் விரிவுபடுத்தி சிறப்பாக முன்னெடுக்கும் உயரிய நோக்கில் அமைக்கப்பட்ட புதிய சமூக பராமரிப்பு நிலையம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு ஏர்பஸ் விமானங்களை கொள்ளுணவு செய்வதில் இடம்பெற்ற நிதி மோசடிகள் தொடர்பான வழக்கில் அந்நிறுவனத்தின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனாவின் மனைவியான பிரியங்கா நியோமாலிக்கு பிணை நின்ற முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த் டி சில்வா மற்றும் அவரது மனைவியின் 4 கோடி ரூபாய் பிணைப்பணத்தை அரசு உடமையாக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் வசந்த் அமரசேன நேற்று உத்தரவிட்டுள்ளார். இலங்கை சுங்க திணைக்களத்தின் புதிய காகிதமில்லா சுங்க பிரகடன முறைமை இன்று தொடக்கி வைக்கப்பட்டுள்ளதுடன் இது நாட்டின் சுங்க அறிவிப்பு முறையை டிஜிட்டல் மயமாக்குவதிலும் நவீனமயமாக்குவதிலும் ஒரு முக்கிய மைல்கல்லாகும் என ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் போதைப்பொருள் பாவனையால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு முன்னெடுக்கப்பட்ட 5ஆம் கட்ட குறுகியகால சிகிச்சை மற்றும் புனர்வாழ்வு பயிற்சியை வெற்றிகரமாக நிறைவு செய்து வைக்கும் நிகழ்வு கல்லடி காவல்துறை பயிற்சி கல்லூரியில் அமைந்துள்ள குறுகியகால புனர்வாழ்வு நிலையத்தில் நேற்று நடைபெற்றது. மகளிருக்கான விரிவுபடுத்தப்பட்ட கட்டணமில்லா பேருந்து பயண திட்டமான வெற்றி பயண திட்டத்தை முதல்வர் விஜய் நாளை தொடக்கி வைக்கின்றார். அரச போக்குவரத்துக் கழக பேருந்துகள் உட்பட 15 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான அரச வாகனங்களை வரும் 2035 டிசம்பர் 30 வரை இயக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருக்கு எதிராக நாளை ஜந்தர் மந்திரில் அறிவிக்கப்பட்ட எந்த போராட்டத்துக்கும் இதுவரை அனுமதி அளிக்கவில்லை என டெல்லி காவல்துறை உயரதிகாரி தெரிவித்துள்ளார். கனடாவில் குடியேற்ற விகிதங்களை அதிகரிக்கும் எந்தவொரு முயற்சியையும் தங்கள் கட்சி எதிர்க்கும் என்று கன்சர்வேட்டிவ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரும் குடியேற்ற கொள்கை விமர்சகருமான மிஷல் ரம்பல் கார்னர் தெரிவித்துள்ளார். ஃபிளை டுபாய் விமானத்தில் நிகழ்ந்த சம்பவத்தை கனடாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் கண்டித்தார். விமான பயணிகளின் பாதுகாப்பே சர்வதேச விமான போக்குவரத்து மற்றும் அடிப்படை கொள்கையாகும் என்று அவர் குறிப்பிட்டார். சட்டவிரோதமாக குப்பைகளை கொட்டுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும் வகையில் தனிநபர்களுக்கு $1,00,000 வரையிலும் பெரும் நிறுவனங்களுக்கு 1,000,000 வரையிலும் அபராதம் விதிக்க அல்பர்டா திட்டமிட்டுள்ளது. ஈரான் மீது புதிய தாக்குதல்களை தொடுப்பதா அல்லது பேச்சுவார்த்தை மூலம் ஒரு உடன்பாட்டை தொடர்வதா என்பதில் ஒன்றை அமெரிக்கா தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறினார். இந்த மோதல் மிக விரைவில் முடிவுக்கு வரக்கூடும் என்றும் அவர் குறிப்பிட்டார்.
0: மனத்தியாலச் செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நீங்கள் தொடர்ந்து திரையிசை தேர்வு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். திரையிசை தேர்வு நிகழ்ச்சியில் நாங்கள் 6 பாடல்களை கொண்டு வர இருக்கின்றோம். அதற்கு முன்னர் நீங்களது விருப்ப பாடல் வரிசையில் சத்யா விருப்பம் பாடல்.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-416-475-4661.
2: அது காசிநாதன் விருப்பப்பாடு.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நான் உங்க பூஜா பேசுறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க.

0: listening to CMR Tamil HD.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162 289-221-7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
3: அது குயின்ஸ் என் விருப்ப பாடல்.

0: நேரம் இப்பொழுது 7:28 நேர்கள் திரை இசை தேர்வு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கு நேரம். இன்றைய திரை இசை தேர்வு நிகழ்ச்சியில் நாம் கொண்டு வருகின்ற 5-6 பாடல்களை தந்துவிடுகிறோம் நேர்களை. நீங்களும் இணைந்து கொண்டு உங்களது வாக்குகளை பதிவு செய்யலாம். முதலாவது பாடல் பார்த்தேன் ரசித்தேன் திரைப்படத்திலிருந்து பூவே புன்னகை காட்டு ஒரு போட்டோகிராஃபுக்கு. இரண்டாவது பட்டாக்கத்தி பைரவன் திரைப்படத்தில் எங்கெங்கோ செல்லும் எண்ணெண்ணங்கள். மூன்றாவது அடடா மலேடா அடை மலேடா பையா திரைப்படம். நான்காவது மன்னவன் வந்தானடி திரைப்படத்திலிருந்து சொர்க்கத்தில் கட்டப்பட்ட தொட்டில் ஏழ்மை துன்பத்தில் ஆடுதடா இங்கே. இலக்கம் 5 கர்ணா திரைப்படத்திலிருந்து கலோ செல்லம்மா உள்ளவர் நானம்மா. இலக்கம் 6 பாட்டுக்குரு தலைவர் திரைப்படத்திலிருந்து அழகிய நதியென அதில் வரும் அலையென இருமெனம் அலைந்ததென்ன என்ற பாடல். இன்றைய 6 பாடல்களுக்குமான வாக்குகளை நேர்கள் பதிவு செய்யலாம். உங்களது விருப்பங்களை பதிவு செய்யலாம். வாக்குகள் இல்ல நேர்களே, உங்களது விருப்பங்களை பதிவு செய்யலாம். அலையுங்கள் 416-6-4-4-6-2-2-2 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அலையுங்கள், உங்களது விருப்பங்களை தெரிவிக்கலாம். இப்பொழுது நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்ற நேயர்களை இணைத்து கொண்டு நாங்கள் பயணிக்க இருக்கின்றோம். வணக்கம்.
1: மாலை வணக்கம் வாசன் சாரா.
0: சாரா மாலை வணக்கம், வாருங்கள்.
1: எனக்கு வந்து அடடா மலடா அடடா மலடா அதுவும் கடைசியா வந்து சொன்னீங்க அழகிய
0: நதி என்ன
1: நதி என்ன அது. ஆமா நன்றி
0: நன்றி சாரா, நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா,
0: அதுமார் சொல்லுங்கள்.
2: அழகிய நதிய மற்றது ஐயா திரைப்பட பாடம்.
0: பையா ஐயா இல்ல பையா
2: பையா பையா
0: தேவகுமார், நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் வாசன், இது எஸ்பி சரண்.
0: சரண் சொல்லுங்கள்.
3: எங்கே செல்லும் எண்ணங்கள்.
0: ஓ
4: பேசுறேன். எனக்கு முதல் எங்கெங்கே செல்லும் என் எண்ணங்கள், அடுத்தது அழகிய நதியன.
0: அழகிய நதியன அதில் வரும் அலையன என்ன
4: அலையன. ஆமா நல்ல பாட்டு.
0: நன்றி நன்றி சத்யா, நிகழ்ச்சியில்
4: நன்றி நன்றி. வணக்கம்
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம், நான் ஸ்ரீராம்.
0: ஸ்ரீராம் சொல்லுங்கள்.
5: எங்கெங்கோ என் வண்ணங்கள்,
0: எங்கெங்கோ செல்லும் என் எண்ணங்கள்.
5: எண்ணங்களா, அடுத்தது அடடா மடடா அடைமலடா. அது கிட்டத்தட்ட நானே வாக்களிப்புக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு. நன்றி
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: சுதா.
0: சுதா சொல்லுங்க.
6: எங்கெங்கோ செல்லும் அந்த பாட்டு, அதாவது அடடா மலடா அந்த பாட்டு.
0: நன்றி சுதா, நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: மூர்த்தி ஆக்கிரன்.
0: மூர்த்தி சொல்லுங்கள்.
7: எங்கெங்கே செல்லும் எண்ணங்கள், மற்றது சொக்கத்தில் கட்டப்பட்டது.
0: அதுதானியா, நன்றி மூர்த்தி, நன்றி
7: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
8: வணக்கம், நான் ஜெயா நோரிலிருந்து. எப்படி நலமா இருக்கீங்க?
0: ஓ நலம் ஜெயா, நீங்கள் எப்படி?
8: ஓ நல்ல சூழ்நிலை, நான் கேட்டு விட்டுருந்தோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அருமையா இருந்து. மற்றது பாடல் வந்து அடடா மலை தான். அடுத்து வந்து எங்கெங்கோ செல்லும் எண்ணங்கள்.
0: ஓஹோ, வீட்டுக்குத்தான் எண்ணங்கள் போகுது என்ன. நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். சொல்லுங்கள் சிவலி.
9: அழகா அழகா மலை. வேற என்ன பாடல், ஏதாவது ஒரு பாடல் போடும்.
0: சொர்க்கத்தில் கட்டப்பட்ட தொட்டில் என்ன, உங்களுக்கு அது பிடிக்கல. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்.
10: ஓ வணக்கம் வாசனா, இது
0: இதே சொல்லுங்கள்.
10: ஓ எங்கெங்கோ செல்லும் இன்னொன்னும்
0: நன்றி நன்றி. இதே 7:32 இப்பொழுது எங்களது நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பாலசிங்கன் ராஜேஸ்வரி ஒரு பாடல் விரும்பி கேட்டார். அந்த பாடலுடன் இணைந்திருப்போம். நேரம் சரியாக 7:32

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: நேரம் இப்பொழுது 7:38. நேர்கள் CMR தமிழ் HD-யின் திரை இசை தேர்வு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். திரை இசை தேர்வு நிகழ்ச்சியில் நாங்கள் கொண்டு வருகின்ற ஆடு பாடல்கள் ஒன்று. முதலாவது பார்த்தேன் ரசித்தேன் திரைப்படத்தில் பூவே புன்னகை காட்டு ஒரு போட்டோகிராஃபுக்கு. இரண்டாவது பட்டாக்கத்தி பைரவன் திரைப்படத்தில் எங்கெங்கோ செல்லும் என் எண்ணங்கள். மூன்று பையா திரைப்படத்தில் அடடா மலடா அடை மலடா. இலக்கம் 4 மன்னவன் வந்தானடி திரைப்படத்தில் சொர்க்கத்தில் கட்டப்பட்ட தொட்டில் ஏழ்மை துன்பத்தில் ஆடுதடா இங்கே. இலக்கம் 5 கர்ணா திரைப்படத்தில் கலோ செல்லம்மா உள்ளவர் நானம்மா. இலக்கம் 6 பாட்டுக்கொரு தலைவன் திரைப்படத்தில் அழகிய நதியென அதில் வரும் அலையென இது மனம் அலைவதென. இவைகள்தான் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற 6 பாடல்கள். நேர்கள் இணைந்து கொண்டு உங்கள் விருப்பத்தை தெரிவிக்கலாம். 4 1 6 6 4 4 6 2 2 2. இப்பொழுது நிகழ்ச்சியில் என்னொரு நேர் இணைகின்றார், இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வெண்பா சொல்லுங்க.
2: சொர்க்கத்தில் கட்டப்பட்ட
1: அழகிய நதி என அதில் வரும் இல்லையென. நன்றி வெண்பா நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேரையும் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
3: வணக்கமா சந்திரன்.
1: சந்திரன் நலம் நன்றி. நீங்கள் எப்படி? நலமா?
3: ஓ நலமா இருக்கும், நலமா இருக்கும். நான் 4வது 3வது
1: இலக்கம் சொல்லாம பாட்டு சொன்னா கொஞ்சம் கேட்பவர்களுக்கு இனிமையா இருக்கும். என்ன சொர்க்கத்தில் கட்டப்பட்ட தொட்டிலா? சொர்க்கத்தில்
3: பையா படத்துல என்ன
1: பையா படம்? பையா படமும் மெத்தது என்ன?
3: அடுத்தது பட்டாக்கத்தி வைரவன்.
1: ஓ பட்டாக்கத்தி வைரவன். டொன்மில் சந்திரன் பையா படத்திலிருந்து அடடா மலடா அடை
3: மலடா
1: செல்லும் என்ன? நீங்க இலக்கம் சொன்னது சரியான பிள்ளை முதல், அது வேற பாடல். நான் அப்படியே அறுத்துறுத்து கேட்டபடியா சரியா. நன்றி நன்றி
3: நன்றி.
1: நிகழ்ச்சி நடத்தினர் வணக்கம்.
4: வணக்கம். நான் மதி.
1: மதி சொல்லுங்கள்.
4: எனக்கு பூவே புன்னகை காட்டு ஒரு ஆட்டோகிராஃபுக்கு.
1: அதுதானே மதி. விருப்பத்துக்கு வந்திருக்கீங்களா? நல்லது. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். இனிய மாலை வணக்கம். உங்களுக்கு காலை வணக்கம். என்ன ரவிசங்கர்? அதிகாலை என்ன இப்ப எப்படி
5: இருக்கிறீங்க?
1: கொஞ்சம் தெளிவா வரையில ரவிசங்கர் போன பாருங்க. என்ன இதே கதைக்கிறீங்களா? என்னத்துல கதைக்கிறீங்க? ப்ளூடூத்லயா? விக்கி விக்கி வர்ற மாதிரி இருக்கு. கொஞ்சம்
5: கிட்ட
1: விளங்க.
5: பட்டாக்கத்தி
1: வைரவன். நன்றி ரவிசங்கர், இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலும் தூரத்திலிருந்து அழைத்து எங்களது நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த உந்தலுக்கு நன்றிகள். நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம் வாசன். காசிநாதன்.
1: காசிநாதன் சொல்லுங்க.
6: சொர்க்கத்தில் கட்டப்பட்ட தொட்டில் மன்னவன் வந்தான் அடியும் பட்டாங்கத்தி வைரவன்.
1: உங்களோட வாடலோடய நிக்கிறீர்கள். என்ன
6: நல்ல பாட்டுகள்.
1: அதை விட ஒன்றும் கேட்கக்கூடாது. ரெண்டு விரதத்தோட நிக்கிறீர்கள். என்ன அதான் சிரிச்சிறான். சரி நன்றி நன்றி
6: நன்றி நன்றி.
1: ஆமாம், இப்பொழுது முதல் நேர்களது பாடல்களை நாங்கள் ஒளிபரப்பு செய்ய இருக்கின்றோம். ஒருவருமே வாக்களிக்காத ஒரு பாடல் இருக்கின்றது. அந்த சோகத்தை யாருக்கும் சொல்வது? நானே கொண்டு வந்து நானே அந்த பாடலை ஒளிபரப்ப வேண்டியிருக்கின்றது. அந்த பாடல் தான் முதலில் வருகின்றது.
7: 4830 4830 4830 4830 4830. நீ மறந்துடாத. 4830 சும்மாரியா?
8: ஹலோ
7: ஹலோ
2: அஞ்சலியா, நான் தான் பேசுறேன்.
8: செப்பண்டி
2: வெய்யண்டி. அப்படி தாக்கிது ஆந்திரா டிக்கெட்டு.
9: ட்ரை ட்ரை டபுள் ஒன், ட்ரை ட்ரை டபுள் டூ, ட்ரை ட்ரை டபுள் த்ரீ.
2: எவனோ ஒருத்தன் காலங்காத்தால ரம் அடிச்சுட்டு வந்து குதிரை நம்பரா சொல்றான், ஓட்டுற அவன.
9: ஐயா
2: நாயக் கல் நாயக்
10: என்ன

0: ஹலோ
1: ஹலோ ஹலோ, நான் தான் பேசுறேன்.
0: ஐயோ, அவர் இருக்காரு, அப்புறமா பேசுங்க.
2: 4 8 3 4 8 3 1 9 6 9 5 2 8 3 4 8 3 0

0: அந்த பாடல் ஒலித்தோய்ந்த நேரம் 7:47 நேர்கள் திரை இசை தேர்வு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். திரை இசை தேர்வு நிகழ்ச்சியில் முதலாவது பாடல் ஒலித்தோய்ந்திருக்கின்றது. இன்னும் 5 பாடல்கள் இருக்கின்றன. உங்கள் வாக்கு, உங்கள் விருப்பங்களை தெரிவிக்கலாம். முதலாவது பாடல் இருக்கின்றது, பார்த்தேன் ரசித்தேன் திரைப்படத்தில் பூவே புன்னகை காட்டு போட்டோகிராஃபுக்கு என்ற பாடல். இரண்டாவது பட்டா கத்தி பைரவன் தருகின்ற எங்கெங்கோ செல்லும் என் எண்ணங்கள். மூன்றாவது பையா திரைப்படத்திலிருந்து அடடா மலடா அடை மலடா. நான்கு மன்னவன் வந்தான் அடி சொர்க்கத்தில் கட்டப்பட்ட தொட்டில் ஏழ்மை துன்பத்தில் ஆடுதடா இங்கே. இன்னொரு பாடல் இருக்கின்றது, பாட்டுக்கொரு தலைவன் திரைப்படத்தில் அழகிய நதி என அதில் வரும் மலையென இருமென முனைவதென. இப்பொழுது நிகழ்ச்சியில் தங்களது விருப்பங்களை தெரிவிக்கும் நேர்களை இணைத்துக் கொள்ள இருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
1: தேவதாஸ் வணக்கம். வணக்கம் தேவதாஸ் கேக்குறேன்.
0: ஓ தேவதாஸ் வணக்கம். பாருங்கள் எப்படி இருக்கிறீங்க.
1: நாங்க சோமாயிருக்க, நீங்கள எப்படி இருக்கீங்க?
0: இருக்கிறோம், நலமா இருக்கிறோம்.
1: நல்ல வெதர் இன்றைக்கு நடக்கிறதுக்கு, சூப்பர் வெதர். விரும்புற பாட்டு பையா படத்திலும் பட்டாக்கத்தி வைரவன் படத்தில் ரெண்டு
0: பாட்டை எல்லாரையும் கொள்ள கொண்டிருக்கேன்.
1: நல்ல பாட்டு, ரெண்டு பாட்டுகளும் அந்த பாட்டுகளும் நல்ல பாட்டுகள். தெரிஞ்செடுக்கணும்டா அது ரெண்டு என்ன தெரியக்கூடியா இருக்குது.
0: நன்றி.
1: பாட்டுகள் எல்லாம் நல்ல விஷயம்.
0: பாட்டை கேட்டுக்கொண்டு நடைய தொடங்குவோம். நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். நிர்மலா பேசுறேன், சென்னையில இருந்து.
0: சென்னை நிர்மலா, எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ஓ நலம் நிர்மலா. காலை சூரியன் உதிச்சிட்டு.
2: இன்னும் உதிக்கல, மணி 5:45 தான் ஆகுது.
0: ஓ அதிகாலை.
2: ஆமா ஆமா ஆமா. இன்னைக்கு என்னோட தேர்வு வந்து அந்த பட்டா கத்தி பைரவன் பாட்டு சொன்னாங்களே அது, அப்புறம் வந்து பூவை உனக்காக நம் முதல்ல சொன்னீங்களே பாடல் அது,
0: பூவை புன்னகை காட்டு.
2: ஆமா ஆமா. அதுக்கப்புறம் அந்த அடடா மலடா,
0: இரண்டு பாடல்களுக்கு நீங்கள் விருப்பம் தெரிவிக்கலாம்.
2: ஓ அப்படியா, ஓகே. அப்போ நான் அந்த ரெண்டு பாடல்,
0: எங்கெங்கோ செல்லும் பூவை புன்னகை காட்டு என்ன. நாட்டு நிலைமைகள்
2: இடைத்தேர்தல் பாக்கலாம். இப்போ இந்த ஒரு 6 to 8 ஆயிருக்குல்ல அந்த புது கவர்மெண்ட் வந்து.
0: இந்த இடைத்தேர்தல் ஒரு விஷயத்தை சொல்லும் என்ன, ஒரு நல்ல.
2: ஆமா, அட்லீஸ்ட் ஒரு என்ன மக்கள் நினைக்கிறாங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். அந்த அந்த ரிசல்ட் கொஞ்சம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். மற்றபடி எப்பவும் போல
0: அந்த கட்சித்தாவல் படலம் தான் தொடர்ந்த வண்ணம் இருக்குது இல்லையே.
2: அப்ப பாலிடிக்ஸ்னா வந்து அது வந்து கொஞ்சம் ஆப்வியஸ் தானே, எல்லாருமே பாலிடிக்ஸ்ல இருக்கவங்க பண்றதுதான். அதனால அதுல ஒன்றும் பெருசா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை.
0: ஆனா அதிமுக ஆச்சரியப்பட்டுது. அதிமுக மட்டும் அது பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துட்டது.
2: ஆமா ஆமா ஆமா ஆமா. என்ன சொல்றது, காலத்துக்கு ஏத்த மாதிரி மக்கள் வந்து மாறிட்டே இருக்காங்க. இப்போ இருக்க ஜெனரேஷன் நினைக்கும் போதுதான் கொஞ்சம் என்ன சொல்றது, கவலையா இருக்கு. எந்த ஒரு விதமான ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இல்ல, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிறதுக்கு ரெடியா இல்ல. ஜென்ரலா இப்போ நான் ஆபீஸ்ல வேலை செய்யும் போது அந்த இப்ப இருக்க ஜென்சி பசங்க கூட வேலை பண்ணும் போது அதுதான் தெரியுது. எல்லாரும் சொல்லல, குறிப்பா சொல்லல. ஆனா வந்து இப்போ நம்மளோட அப்பா காலத்துல தாத்தா காலத்துல நம்மளா ஒரு முயற்சி செய்வோம், ஒரு என்ன சொல்றது, ஒரு பொறுப்பு எடுத்துக்கிறதுல பெருமைப்படுவோம். இப்போ வந்து பொறுப்பு எடுத்துக்கிறதுக்கே வந்து பிள்ளைங்களா ரெடியா இல்ல, அந்த மாதிரிதான் ஒரு சூழ்நிலை இருக்கு. அதுவும் தமிழ்நாட்டுல வந்து, தமிழ்நாட்டுல இல்ல ஜென்ரலா சொல்றேன்.
0: நன்றி நிர்மலா, நிகழ்ச்சியில்
2: நன்றி.
3: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்
4: இல்லை.
3: இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 Finch Avenue East, Unit G03, 416-284-7000, 416-284-7000.
5: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
4: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
5: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
4: ஏசியா கோல்ட் இங்க்
5: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
4: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
5: இட்டோபிகோ,
4: 416-746-2742.
6: Everything okay? No problem and dinam.
7: Bar kalamu closing da tadikira nadik.
8: The customer you're trying to reach is not available.
9: Pradhi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Silvam, 416-268-0155, 416-268-0155.
6: Last minute left. Closing day, the brothers. Chella, thanks.
7: Chella, my lad. Silvam.
6: Cherry, cherry.
0: இது பார்த்தேன் ரசித்தேன் திரைப்படத்திலிருந்து மதன், மதி, சென்னை, நிர்மலா ஆகியோர் விருப்பத்தில் ஒலிக்கிறது.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: மணித்தியால செய்திகள்
1: சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
2: திலீபனின் சிலை விவகாரம் தொடர்பில் அரசாங்கம் தனது நிலைப்பாட்டை தெளிவாக வெளிப்படுத்தியுள்ளதாக முன்னாள் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா தெரிவித்துள்ளார். காரைதீவு பிரதேச மக்களின் சமூக பராமரிப்பு சேவைகளை மேலும் விரிவுபடுத்தி சிறப்பாக முன்னெடுக்கும் உயரிய நோக்கில் அமைக்கப்பட்ட புதிய சமூக பராமரிப்பு நிலையம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு ஏர்பஸ் விமானங்களை கொள்ளுணவு செய்வதில் இடம்பெற்ற நிதி மோசடிகள் தொடர்பான வழக்கில் அந்நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனாவின் மனைவியான பிரியங்கா நியோமாலிக்கு பிணை நின்ற முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த் டி சில்வா மற்றும் அவரது மனைவியின் 4 கோடி ரூபாய் பிணைப்பணத்தை அரச உடமையாக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன நேற்று உத்தரவிட்டுள்ளார். இலங்கை சுங்க திணைக்களத்தின் புதிய காகிதமில்லா சுங்க பிரகடன முறைமை இன்று தொடக்கி வைக்கப்பட்டுள்ளதுடன்